எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: காலை 6 முதல் 6:45 மணி வரை இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
1: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
2: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
1: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
2: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
2: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
2: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
1: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
3: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
4: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
5: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
6: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
7: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதுதான் டான்
1: டான் டான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் பாடலில்

விடியலின் வெளிச்சத்தோடு உங்கள் இல்லங்களுக்குள் நுழைகிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அம்மன் பாடல்கள் காத்துட்ருக்கு.

பயம் நம்மை ஒரே இடத்தில் நிறுத்திவிடும். முயற்சி மட்டும்தான் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இன்னைக்கு நாம் எடுக்கிற ஒரு சிறிய முயற்சி நாளைக்கு நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். 6:18 ஆயிட்டு இருக்க கேட்டுட்ருக்கீங்க அருள்மணி மாலை நிகழ்ச்சி 102.3 விவத் பாரதி தமிழ் FML.

பணத்தால் கிடைக்காத மகிழ்ச்சி உண்டு, பாசத்தால் கிடைக்கும் நிம்மதி உண்டு, அன்பை பகிரும் இதயம் இருந்தால் அழகான வாழ்க்கை நம் வசம் உண்டு.

கதிரவன் தரும் ஒளியில் கவலைகள் மறையட்டும், இறைவன் தரும் அருளில் இதயங்கள் மலரட்டும், புன்னகையோடு நாள் தொடங்க புது நம்பிக்கை பிறக்கட்டும், அன்பும் அமைதியும் இணைந்து அழகாகட்டும் உங்கள் வாழ்க்கை.

ஒரு புன்னகை மனதை மலரச் செய்யும். ஒரு நல்ல சொல் காயத்தை ஆற்றும். ஒரு சிறு உதவி உள்ளத்தை உயர்த்தும். உங்கள் அன்பு உலகையே மாற்றும்.

மௌனத்திலும் ஓர் மொழி உண்டு, மன அமைதியிலும் ஒரு வலிமை உண்டு. கோபத்தை தள்ளி அன்பை வளர்த்தால் குறைவில்லா நிம்மதி வாழ்வில் உண்டு.

வாழ்க்கையில் எல்லாமே நாம் நினைச்சபடி நடக்காமல் இருக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மன வலிமை மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். அருள்மணி மாலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கேன்.

0: நேரம் 6:45 தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின் போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச் சிறப்பானவை என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான 2வது கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பாடு சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது, வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என் பெயர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்தில் அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா

0: ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
1: மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மின்சாரம் தட்டுப்பாடு சரி செய்யறதுக்காக டெண்டர்கள் விடப்பட்டு வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரி செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ் வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
1: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு கோலு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20 வரை நடைபெறும் இந்த 10 கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கொலு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20 வரை 10 நவராத்திரி கலைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்திருளும் உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2 நாளான 12 அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும் 13 நாளான கோலாட்டம் 4 நாள் விழாவாக பட்டாபிஷேக திருக்கோலம் என வரும் 20 வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலை விழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயில் தினமும் 1000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33 ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமைதோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது.

0: விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14 தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும் தமிழகம் 2 இடத்தையும் கர்நாடகா 3 இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன்றைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு இன்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 7 மணிக்கு திரைகானம், 8 மணிக்கு நீ கூறினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், 9:15 என் இனிய பொன்னிலவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும்.
3: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள், அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
2: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி
4: அருள்மணி மாலை.
2: உங்கள் பரமேஸ்வரி புனிவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் 7 மணிக்கு இன்னும் சில நிமிடங்களில் மறுபடியும் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி
4: தமிழ் பண்பலை.

92.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: எஸ், வணக்கம் தமிழ்நாடுல உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடலு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மோகன் ராஜன் எழுதியிருக்காங்க, சீன் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்கார், யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காங்க. உபத் லவ் திரைப்படத்திலிருந்து வணக்கம் தமிழ்நாடோட குவஸ்டின் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவளோட காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்காக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட பதிலை கொடுங்க. ப்ளஸ் என்ன எது அப்படிங்கிறத இந்த பாட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம். அதாவது குவஸ்டின் என்ன அப்படிங்கிறத. ஏய்,

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7:07. நேயர்கள் கேட்க இருப்பது
1: உலக மூட்டுவாத தினம் அக்டோபர் 12. வணக்கம் நண்பர்களே, இன்றைய நாளில் நம்முடைய உடலில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இது நம்முடைய மூட்டுக்களின் ஆரோக்கியம். மூட்டு வழியா வயசானா வரத்தான் செய்யும் அப்படின்னு பல பேரு சாதாரணமா நினைச்சுக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லைங்க. ஆர்த்தரைடிஸ் எனப்படும் முடக்குவாதம் வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை எந்த வயதினரையும் பாதிக்கக்கூடியது. ஆர்த்தரைடிஸ் என்பது ஒரே ஒரு நோய் கிடையாது, 100க்கும் மேற்பட்ட மூட்டு தொடர்பான பாதிப்புகளை உள்ளடக்கிய ஒரு பொதுவான பெயர். இதில் மிகவும் பொதுவானது ஆஸ்டியோ ஆர்த்தரைடிஸ். அதுபோல உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் தவறுதலாக மூட்டுக்களை தாக்குவதால் ஏற்படும் ரூமட்டாய்டு ஆர்த்தரைடிஸ், மேலும் யூரிக் அமிலம் அதிகரிப்பதால் ஏற்படும் கவுட் போன்றவையும் இருக்கின்றன. அப்படியென்றால் நம்முடைய மூட்டுக்கள் சில முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகளை கொடுக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து மூட்டு வலி இருக்கிறதா, மூட்டுக்களில் வீக்கம் அல்லது சூடு இருக்கிறதா, குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் மூட்டுக்கள் நீண்ட நேரம் விறைப்பாக இருக்கிறதா, கைவிரல்கள், முழங்கால் அல்லது இடுப்பு மூட்டுக்களை அசைப்பதில் சிரமம் இருக்கிறதா, இவற்றை தொடர்ந்து கவனித்தால் பரவாயில்லை, சரியாகிவிடும் என்று விட்டுவிடாமல் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். அதேபோல் மூட்டு வலி இருக்கிறது என்பதற்காக முழுமையாக அசைவின்றி இருப்பதும் சரியான வழி கிடையாது. மருத்துவரின் ஆலோசனையுடன் நடைப்பயிற்சி, நீச்சல், யோகா போன்ற மிதமான உடற்பயிற்சிகளை மூட்டுக்களை

சுற்றி உள்ள தசைகளை வலுப்படுத்தவும் உடல் இயக்கத்தை பராமரிக்கவும் உதவுகிறது. மேலும் நம்முடைய உடல் எடையை ஆரோக்கியமான அளவில் வைத்துக் கொள்வது, சத்தான உணவு சாப்பிடுவது, கால்சியம் மற்றும் வைட்டமின் டி போன்ற சத்துக்களை போதுமான அளவு பெறுவதும் ரொம்பவே அவசியம். நண்பர்களே, மூட்டுவலி என்பது வயதின் அடையாளம் என்று நினைத்து அலட்சியம் செய்ய வேண்டாம். உடல் கொடுக்கும் அறிகுறிகளை கவனியுங்கள். ஆரம்பத்திலேயே மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். இந்த உலக மூட்டுவாத தினத்தில் ஒரு சிறிய உறுதிமொழியை எடுத்துக் கொள்வோம். வலியை அலட்சியம் செய்ய வேண்டாம். உடலை இயக்குவோம், மூட்டுக்களை பாதுகாப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காதென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: வணக்கம் தமிழ்நாடு, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM. நம்ம வணக்கம் தமிழ்நாடோட குவஷன் என்ன அப்படிங்கறத உங்களுக்காக சொல்லிடுறோம். 2026 ஆண்டுக்கான ராமானுஜன் பரிசை வென்றவர் யார் அப்படிங்கறதா நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக் போயிடுங்க. அங்க விவித் பாரதி தமிழ் FM 2.3 அப்படிங்கிற பேஜ் போயிடுங்க. அங்க நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த போஸ்ட்டுக்கு கிளை கமெண்ட்ஸ்ல உங்களோட பதிவை கொடுங்க. ஓகே, ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படிங்கிறத பார்க்கலாமா? பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஜெயஸ்ரீ மதிமாறன் எழுதியிருக்காங்க. GV பிரகாஷ்குமார் வந்து இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்கார்.

0: நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் இட்டாநகரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளிமாநிலங்களுக்கு சென்றதாகவும், தற்போது அது 80% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலை வாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணிதான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணிலாம் இல்லை, அவங்களும் வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்க வந்து வாங்கணும்.
2: என் பேர் அக்குதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், சோ அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ், இது எல்லாமே பே பண்ணேன். அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
3: வணக்கம், என் பேர் இளமதி, விழுப்புரம்ல இருந்து வரேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல வந்துட்டு IEEE முடிச்சிருக்கேன். 2025th பேட்ச் பிரகதி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன். 4 இயர்ஸுமே எனக்கு இது வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா நான் நல்ல பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன். என்னோட ஃபீயை நானே பே பண்ணியிருக்கேன்.
4: பேர் தவிப்பிரியா. நான் ஜிசிஏல மெட்டலர்ஜி முடிச்சிருக்கேன். நான் பேசிக்காவே எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாம நானே பே பண்ணிக்கிட்டேன்.
0: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 மாத கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1,300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1,170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும், 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியக்கோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
5: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுதல், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர்

0: கட்டம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் காஷி அணியை வென்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் லாஸ்வேகாஸில் இன்று தொடங்குகிறது. 18 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமை.

0: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சி 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. 7:31 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி இதுதான். 2026 ராமானுஜன் பரிசை வென்றவர் யார் அப்படிங்கறதுதான் நம்ம நிகழ்ச்சியின் கேள்வி. நம்ம நேயர்கள் நமக்காக ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம போஸ்டருக்கு கீழே ரொம்ப நன்றி. பட் இப்போ தான் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கேள்விக்கு பதிலாக முயற்சி பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எந்த ஸ்பேஸுமே விடாதீங்க. விவித் பாரதி தமிழ் TAMIL அப்படி போடுங்க தமிழுக்கு. ஓகே, தமிழ் எஃப்எம் 102.3 டைப் பண்ணிங்கன்னா நம்ம பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட எல்லா நிகழ்ச்சியோட போஸ்டர்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாங்கள் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் போய் பார்த்துடுவீங்க. இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 பேர்கிட்ட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதாவது பதில் சொல்லியிருக்கீங்க. நிறைய நேயர்கள் நீங்கள் வாழ்த்துக்கள் அண்ட் காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. பா விஜய் வரிகளில் AR ரஹ்மான் இசையமைச்சிருக்காங்க. காந்தி டாக்ஸ் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

மதுரை கவி எழுதி வைக்கம் விஜயலட்சுமி பாடிய பாடல் பிளாஸ்ட் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிச்சிங்க. நூத்தி 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல் வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 7:41 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி இதுதான். 2026 ஆண்டுக்கான ராமானுஜன் பரிசை வென்றவர் யார் அப்படிங்கிறதா நம்ம நேயர்கள் போட்டி போட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி செமல் எஃப்எம் 2.3 அப்படிங்கிற பேஜில் 7 நாம போஸ்ட் பண்ண அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை பார்க்கும்போது எவ்வளோ அறிவுபூர்வமாக காலையில் தேடி நீங்கள் பதில் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியுது. வணக்கம் தமிழ்நாடோட அடுத்த பாடல் உங்களுக்காக. இதோ விவேக் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் பாடியிருக்கார். ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

விக்னேஷ் சிவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக் பண்ணி பாடியிருந்தார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக விஷால் மிஸ்ரா பாடியிருக்காங்க, இதோ DC திரைப்படத்திலிருந்து.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். நம்ம கேட்ட கேள்விக்கு நம்ம நேயர்கள் நமக்காக கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்து வச்சிருக்கீங்க. ஓகே, 2026 ஆண்டுக்கான ராமானுஜன் பரிசை வென்றவர் யார் அப்படிங்கிறதா நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி. எஸ், யார் யார் நமக்காக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதாவது பதில் கொடுத்துருக்காங்கன்னு. அலிநகரம் எஸ் மகாதேவன், கொடமானம்பட்டி கே வி ஜெயசீலன், ராஜமாணிக்கம் கோபி, ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா, மேலப்பேடு தயாளன், ரமா ஃப்ரம் பெங்களூர்லேருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அப்படிங்கிற இடத்துலேருந்து, என் மேட்டுப்பட்டி கண்ணன், குவாகம் சிவராஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமுனிநரூர் ஹிந்து தமிழன் ஜெயராமன், வீரதுரை அரியலூர்லேருந்து, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், சிவன் அருண், அன்புராணி, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி ஆர், ரமா, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், அந்தோனிராஜ், புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன், ஸ்ரீனிவாசன் வி, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பன்னீர்செல்வம், ரங்கராஜன், அதுக்கப்புறம் ஆசிரியர் நகர், டீனா, ஸ்ரீ, புகழினி, நடராஜன், சுப்பையா, புத்தாகரம், தேனி, ஹரிராம், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு, செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, ஜெயவேல், கள்ளத்தூர் புது கேசவரம் வஜ்ரவேலு, சாம்பல்பட்டி தல்ல வெங்கட், ரெட்டில்ஸ் ஹயத் பாஷா, வலங்கைமான் ஆட்டோதுரை, நன்னிலம் அம்பலவானன், அதுக்கப்புறம் உதயா, பூந்தண்டல புண்ணியக்குட்டி, கார்த்திக் சே யாதேஷ், மணலி பெரியசேக்கடை ஜெயக்குமார், சோமங்கலம் சடகோபன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, உன்னியமன்மேடு வண்ண கணேசன், ஜி கதிரன், ஆரணி, ஆண்டாள் தெய்வமணி, இன்ப இலக்கியா, ஏ ஹரிஹரன், மயிலை பட்டாபி, உதயா, நடராஜன், சுப்பையா, கார்த்திக், யாதேஷ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரிஜினா. ஓகே, மறுபடியும் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஒரே பதிலை தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு தான், உங்களில் பதிலை இல்லைன்னு சொல்ல முடியாது. மகேஷ் கக்டே அவங்க தான் 2026 ஆண்டுக்கான ராமானுஜன் பரிசை வென்றவர். அதாவது இவரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? இவர் யார், என்னென்னலாம் படிச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காரு, எப்படி இவ்வளோ சின்ன வயசில் வந்து இந்த விருது வாங்கினாரு அப்படிங்கிறதெல்லாம். 1983 மகாராஷ்டிராவில் இவர் பிறந்திருக்காருங்க. 2004 பெங்களூரில் இருக்கிற இந்திய புள்ளியியல் நிறுவனத்தில் கணித இளங்கலை பட்டம் படிச்சிருக்கார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பல வெளிநாடுகளில் போயிட்டு அவர் மேற்படிப்பை முடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் கணிதத்தில் அவங்க வந்து பிஹெச்டி பட்டத்தையும் முடிச்சிருக்காங்க. பிஹெச்டி முடித்ததுக்கப்புறம் பல்வேறு கல்லூரிகளில் வெளிநாடுகள்லேயும் உள்நாடுகளையும் அவர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா 2019 பெங்களூரில் இருக்கிற நிறுவனத்தில், அதாவது ஐஐஎஸ் நிறுவனத்தில் வந்து கணித பேராசிரியராக பணியாற்றிட்டுருக்காரு. இவரோட ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது நம்ம சொல்லலாம். இயற்கணித எண் கோட்பாடு, அதே நேரத்தில் எண் கணித வடிவியல், இதுதான் இவருடைய ஆராய்ச்சியோட முக்கிய பகுதி. அது நேரத்தில் நவீன எண் கோட்பாட்டின் மிகவும் கடினமான பிரிவான நான் கம்யூனிகேட்டிவ் இவாசா கோட்பாட்டின முதன்மை கோட்பாட்டை நிரூபிக்கிறது இவர் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. இவ் கூட வேலை பார்த்த சக கணிதவியலாளர் சாமத் தாஸ் குப்தாவுடன் இணைந்து ஹில்பர்ட்டின் 12வது கணக்கிற்கு தீர்வு கண்டதுடன் ரூமர் ஸ்டாக் மற்றும் கிராஸ் ஸ்டாக் போன்ற புகழ்பெற்ற கணித ஊகங்களை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ வளரும் நாடுகளை சேர்ந்த இளம் கணிதவியலாளர்களுக்காக மதிப்புமிக்க சர்வதேச ராமானுஜன் பரிசு வந்து கொடுப்பாங்க. அந்த விருது 2026, அதாவது இந்த வருஷத்துக்காக இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மகேஷ் கக்டே அவர்களை வந்து நாம் கொண்டாடணும். அவரை பற்றின இன்னும் நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சு

படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நிறைய நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அவருடைய இந்த இந்த குறுகிய காலகட்டத்தில் இன்னும் நிறைய அவரை பற்றின விஷயங்கள் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. கணக்கு அப்படின்னாலே கஷ்டம் அப்படிங்கிறதா நிறைய பேரோட மனசில் பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த கணக்கை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஆழ்ந்து படித்தோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அதில் பண்ண முடியும், இந்த உலக லெவலில் அது மூலியமாக நம்ம ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் இவங்க தான். ஓகே, உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சி அதாவது 10 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி, தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேர்களே, நேரம் 8 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்போ 8 மணிக்கு தொடரப்போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். கடிதம் மூலமாக நீங்கள் அனுப்பின பாடல்களை நாங்கள் தொகுத்து உங்களுக்காக வழங்க போகிறோம். ஸோ அதுதான் உங்கள் விருப்பம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஸோ நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அட்டகாசமான பாடல்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் மகேஸ்வரி, மகி விஜயகுமார். ஸோ மகி என்ட்ரு ஆகிட்டாச்சு அண்ட் பரமேஸ்வரி புண்ணியவேல் எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் ப்ளே பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயம் வரப்போகுதுலாம் இல்லை கேளுங்கள்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட முதல் விருப்ப பாடலாக வாழைப்படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையார்பாளையம் சிவகுமார் எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ரஃபி, காதர் ஹமீத், காதர் சல்மா, ஷமு அலி, தபுசோன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷாஹின்ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷமினா பானு, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரு சங்கர், சுஷீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமணசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலக்ஷ்மி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டணிஞ்சிருங்க.

102.3 விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சூப்பரான சாங் கேட்டு முடிச்சிங்க.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: லைஃப்ல பல பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் கடந்து நம்ம மீண்டு வரோம் பாருங்க, அங்கதான் நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. எவ்வளவுதான் பிரச்சனை நடந்தாலும் அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட அப்படியே கடந்து வாங்கலை, அந்த பிரச்சனை கூட நம்மளை பார்த்து பயந்துடும். என்ன எது பண்ணாலும் இவன் சிரிக்கிறானே, அப்போ இவங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடும். அந்த மாதிரி தான். ஸோ எதுவுமே ஸ்மைலி ஃபேஸோட ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் ஸோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ மக்களே, உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க நிகழ்ச்சியை. அடுத்த பாடல் உங்களுக்காக காத்து வாக்கில் 2 காதல் படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை சூளை கஸ்தூரி ஆறுமுகம், காஜா கருணாகரன், ஈரோடு பிரபாகரன், பிரியதர்ஷன், திருநெல்வேலி சந்திப்பு, எஸ்வி ஜானகிராமம், ஜானகி ராம், அந்தோணி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், உக்கரன்கோட்டை மணி, பாப்பாங்குடி கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன், சந்நிதி கே பால, கோபால் சிங், காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஃபைனலாக தாய்கிழவி படத்துலேருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. உங்கள் விருப்பம் தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க. இந்த பாடலை கேட்டவங்க போலூர் கலசப்பாக்கம் மூர்த்தி, புஷ்பா, சிவகுமார், பாலகுமார், வேலூர் மாவட்டம், கே நகர், சமியுல்லா, தில்ஷாத், முபாரக், அம்ரீன், அல்மாஸ், குணவட்டம், அகமத் பாஷா, ஷெனாஸ், ஷெனாஷ் பேகம், பள்ளி கொண்டான், ஒலி அகமத், சம்ருத் பேகம், ஓடப்பட்டி செந்தில், சிட்கோ நகர், முகமத் மொய்தீன், ரஹமத் பேகம், பீகாரம் ஹம்சா நகர், மாலிக் பாஷா, மஸ்தானி, திருச்சி ஜமீல், ஹாஜிரா, ராமேஸ்வரம் ரம்ஜான், ஆசிஃப், தோபிக், தாரிக், டி நகர், விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க. ஸோ நீங்கள் கேட்டுருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. 8:22 ஆகுது. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அண்ணாத்தை படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாட்டு தான் வரப்போகுது. கடலூர் மாவட்டம், திட்டக்குடி வட்டம், கோழியூர் கிராமம், சரவணன், அம்மா பொண்ணு, முத்தமிழ், செல்வி, ராஜேஸ்வரி, வேலுமணி, கிஷோர்கான், வெண்கரும்பூர், நீரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பின்னாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, பெங்களூர் டிசி பாளையம், ரவீனா, பிரபு, சூர்யா, சிங்கம், பொன்னுமணி, சங்கர், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி, வில்வம், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைச்சிருங்க.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல்

ஏழு மணி வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக இப்போ உங்களுக்காக ஓ மை கடவுளே படத்தில் அந்த பாடல் வந்துட்டு இருக்கேன். இந்த பாடலை வேலூர் வைனிஷா, சுபஸ்ரீ, சபரீஸ்வரன், குணவட்டம், ராதிகா, ரம்யா, எத்திராஜ், வேப்பம்பட்டி ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், ராணிப்பேட்டை மாவட்டம், வாழைப்பந்தல், பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குர்காத்தூர், பாரிவல்லல், மாலதி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: டியூன் பண்ணுங்க 102.3 பாஸ் அதுதான் இங்க எப்பவுமே மாஸ்.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டே இருக்கீங்க. மேலும் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்ததாக உங்களுக்காக காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடலில் பொன்னியமேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ, திருமழிசை, கஸ்தூரி, அருணா, சேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் திரு, தீபா, பிரகாஷ், மணலூர் பேட்டை, சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரியம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: and go.
1: 40 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடுத்ததான் விஸ்வாசம் படத்தில் வந்து பாட்டு கேட்டிருக்காங்க மஞ்சள் நீர்க்காயில் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையின் கரிசல் சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், திருவண்ணாமலை ரேவதி, புனிதன், செங்கம் தனவதி, சுரேஷ், ரீனா, தானாபேட்டை சுகுணா, பாபு, டி தேவனூர், செல்வராஜ், ஜெயசித்ரா, உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ராம், இர்பான், ஹிஜாஸ், ஐனுஷிபா இவங்களுக்காக அந்த பாடல்.

0: AM PM உங்களோட 102.3 தமிழ் FM.
1: தங் லைஃப் படத்துலேருந்து பாட்டு வர போகுது. 8:46 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி தங் லைஃப் படத்துலேருந்து தான் பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டு தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டிசி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்தபுத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, சோபியா, சைதை, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம் உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாபா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் மணிதா, சாமுவேல், செஞ்சிக்கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு எழுந்திருங்க.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக மருகத நாணயம் படத்தில் அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. புரட்சி வாக்கம் சவுந்தரராஜன், கே எம் காட்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேடு சக்கர குப்பம் பூமொழி கஜேந்திரன், டி நகர் ரமா ரவி ரங்கராஜன், ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல் பிரபாகரன் கங்காதரன், மேற்கு நடுவக்கரை ஜெய் மாரிமுத்து ஜெயலக்ஷ்மி இவங்களுக்காக அந்த பாடல் கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விபத் பாரதி தமிழகம்.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனல் சாங்காக உங்களுக்காக இட்லி கடை படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலில் குருவம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ, கிருஷ்ணா, விஸ்வா, எஸ், ஆர்த்தி, வருண், மதுரை மாவட்டம் வண்டியூர், சௌராஷ்டிரபுரம் சக்தி, ஜனார்தனன், ஸ்ரீதேவி, குமரன், சிவமஞ்சுலா, குற்றாலலிங்கம், அஸ்லீத், பௌஷ்யா, உபேந்திரன், ஜே டி மணிகண்டன், ஓகே சிவா, தொட்டிக்குளம், திருஞானம், மஞ்சுளா, அபிநாத், அருண், நிரஞ்சனா, திவ்யலட்சுமி, பழனிவேல், அமுதா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த ஷோ மட்டும்தான் வாய்ண்ட் பார்க்குது. 9:00 உங்கள் எல்லாரையும் கலக்கலாரங்கம் நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டேடியம் நாருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம்

வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 9:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழகம்ல கலக்கலரங்கம் நிகழ்ச்சியை தான் கேட்க போறீங்க. மீண்டும் உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். லைஃப்பில் சில டெலிட் பட்டன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெலிட் ஆப்ஷன் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி சேர்ந்து போய் உங்களுக்கு ரொம்ப பேர்டன் ஆயிரும். அதான் சொல்லுவாங்களே, கழிக்க வேண்டியதெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா வீடு க்ளீனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னே ஒரு ஃபெஸ்டிவல் வச்சு அதெல்லாம் கழிச்சு போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் அப்பப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டோன்னா ஸ்பேஸ், மைண்டில் இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப காலியாக இருக்கும், எம்டியாகவே இருக்கும். தேவையானது மட்டும் நம்ம எடுத்து எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? தேவையில்லாத டெலீட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் லைஃப். கலக்கல அருகம் நிகழ்ச்சியில் வழக்கம் போல் மக்களை முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்றைக்கும் நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி க்ளூவும் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறேன். ஸோ மக்களே கால் பண்ணுங்கள், 28-38-91, 29-52-08-53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. மேலும் கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம் நேர்களே, நீங்களும் இந்த ஷோ கேட்டுட்டு தான் இருக்கீங்க, அங்கேருந்தும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன நம்பரை கால் பண்ணுங்கள். முன்னாடி கோட் வந்து 044 உங்களுக்கே தெரியும், அந்த நம்பரை போட்டு நீங்க கால் பண்ணுங்க, சூப்பரா பேசலாம், சூப்பரா ஆன்சரும் பண்ணலாம். மகளிர் நிகழ்ச்சியோட முதல் பாடலாம் உங்களுக்காக ரிதம் படத்துல இருந்த சாங் வந்துட்டே இருக்கு, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டினியூ பண்ணலாம், கேட்டுடுவாங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: கலக்கலருங்க நிகழ்ச்சியை தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் 2.3 விபத் பாரதி தமிழ் ஃபிலிம்ல நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிற முதல் நேர் அவங்க கிட்டே நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம் ஜெயசீலன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கான முதல் எழுத்து, கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: முதல் எழுத்து க, குறில் க.
1: குறில் க.
0: கடைசி எழுத்து இம்.
1: இம்மா?
0: ஆமா. நாலு எழுத்து தான் இருக்கு. என்ன சொல்லாரு? ஆமா. ஒரு காலத்தில் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியும் இதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு.
1: கடிதம்.
0: கரெக்டா?
1: கடிதம்.
0: லாக் பண்ணிக்கலாமா இந்த ஆன்சரை? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. கடிதம், கடிதம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: நன்றி. ரொம்ப

0: சிம்பிளாக கொடுத்துருக்கலாம். அடுத்தடுத்து வரப்போகிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. கடிதம், இப்போலாம் யாருங்க கடிதம் எழுதுகிற பெண்ணு பிடிச்சி எழுதுறது பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எழுதி பாருங்களேன் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும்னு. மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 52 08 53 28 98 93 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சீதனம் படத்தில் வந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு அணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்

0: கலக்கல இறங்கம் கேட்டுருக்கீங்க. 102.3 விபத் பாரதி தமிழ்ல நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்திருக்க நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. குறைச்சிட்டீங்களா?
1: குறைச்சாச்சு.
0: சூப்பர். போலாமா?
1: ஆ சொல்லுங்க.
0: முதல் எழுத்து பூ.
1: கோ.
0: பூ. பூ.
1: பூவா?
0: ஆமா, புனிதமுக்கு வர பூ.
1: பூ.
0: கடைசி எழுத்து இம்.
1: இம்.
0: அடிச்சிடுறேங்க எல்லாரும். எல்லாரும் விளையாடி விளையாடி ட்ரெயின் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் மோர் திங், நான் ரொம்ப ஈஸியாகவும் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, இதே மாதிரி தான் ஈஸியாக இருக்க போது நீங்கள் கால் பண்ணுங்கள். 2838987129520853 இந்த எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க, சூப்பராக பேசுங்க, ஆன்சரையும் பண்ணுங்கள்.

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநாதன் பேசுகிறேன்.

செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும். 102.3 FM.

0: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
1: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
0: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुंचाती है।
1: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
0: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी। 102.3 FM।
2: நூத்தி 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலகலர்கம் கேட்டு இருக்கீங்க. 9:31 ஆகுது. இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்துதான் வந்திருக்க நேயர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. என்னாச்சு தெரியலையே. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
3: கண்டிப்பா சொல்லிடலாம். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பர். நானும் ஃபேண்டாஸ்டிக்கா ஃபேபுலஸா இருக்கு மேம்.
2: சூப்பர். முதல் எழுத்து வா.
3: குரில் வா வா மேம்.
2: வணக்கம்க்கு வர வா, குரில் வா. கடைசி எழுத்து ரை, பெரிய
3: ரை.
2: ரா
3: ரை வந்து சின்ன ரையா?
2: பெரிய ரா. பெரிய ரா.
3: ஓகே, அரைக்கு வருது. ஓகே,
2: அதே அதே. நீங்களே பாதி ஆன்சர் சொல்லிட்டீங்க. முதல்ல இருக்கிறது தான் சொல்லணும் நீங்க. வா ரை.
3: வா ரை. வா ரை. மேம் க்ளூ, இதற்கான க்ளூ.
2: எல்லாருமே இத கடந்து தான் வந்திருப்போம்.
3: அதுதான் மேம், கண்டிப்பா.
2: இந்த அறைக்கு போகாம இருக்க மாட்டோம். வகுப்பறை அப்படிங்கறது சரியான ஆன்சர், கரெக்டா சொல்லிட்டாங்க. சோ ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் பேஸ் பண்ணியே தான் வருது. அடுத்ததும் அதே மாதிரிதான் இருக்க போகுது. மக்களே கால் பண்ணுங்க. 28 38 91 29 52 03 இந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஆன்சரை நீங்க சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான சாங் ரெடியா இருக்கு. குஷி படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. ஸ்டெடினா இருங்க. இது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 941 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். இப்போ அடுத்ததான் நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போற நேயர் யாரு? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். என்னடா என் குரலை திருப்பி கேக்குதுன்னு நினைச்சு சொல்லுங்க, யாரு எங்க பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம் முகமது இக்பால். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் இக்பால். ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து சொல்லிடலாமா?
2: சொல்லுமா, ஈஸியாக கொடுங்க.
1: ஈஸியாக சொல்லணுமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு, நான் ஆல்ரெடி க்ளூவே கொடுத்துட்டேன். கிளாஸ் ரூம் பேஸ் பண்ணி தான் இருக்க போதுன்னு. முதல் எழுத்து கா, கடைசி எழுத்து கை. குரில் கா, கடைசி எழுத்து கை.
2: கா கை
1: கை கா வெறும் தான், வெறும் கா.
2: வகுப்பறையில
1: இருக்கோம், என்ன இருக்கும்? சரியா சொல்லிட்டீங்களா?
2: ஆமா, அதான்.
1: சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
2: நன்றி
1: நன்றி. எல்லாருக்குமே அந்த கிளாஸ் ரூமுக்கு மீண்டும் போய் உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கணும்னு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் இருக்கும், பிடிச்ச விஷயமா இருக்கும். அந்த மாதிரி திரைப்படங்களில் வரும்போது அந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 96 படத்தை யாராலையும் மறக்க முடியாது. முக்கியமாக அந்த இங்கு தெளிப்பாங்க பாருங்கள், லாஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. இப்போ இருக்க பசங்களாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களா தெரிலங்க. ஆனால் ஒரு ட்ராப் இங்க் இருந்தால் கூட டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க, இங்கு எங்கேயாவது பட்டுது அப்படின்வாங்க. இப்போ கூட பசங்களாம் வந்து டேபிளில் பெஞ்சில் வந்து அந்த பேர் எழுதுறது கிறுக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க தான். பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது நம்ம காலெலாம் வேற லெவல் காலங்க. மீண்டும் நம்ம கிளாஸ் ரூமுக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருதுல்ல. இப்படியே ஒரு ஷோ பண்ணிடலாம் போல இருக்கு. இதை வச்சு ஒரு டாபிக் பண்ணால் நிறைய விஷயங்கள் வரும்ல, லாட் ஆஃப் மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸாக வரும். மகளே, இப்போ கலக்கல இருக்க நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்தடுத்து பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 58 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ இருக்க பசங்கள்லாம் காலையில் 7 மணிக்கெலாம் ஓடு ஓடு ஓடுறாங்களே, ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், 8 மணிக்கு இல்லை 9 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் தான், அந்த ப்ரேயர் டைம் டப்பு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் மூச்சரைக்க நிற்போம் பாருங்கள் அதெல்லாம். ஆனால் இப்போ பேரண்ட்ஸே கூட சேர்ந்து ஓடுறாங்க. நம்ம காலத்தில் அப்படியா? நாம மட்டும்தான் ஓடுவோம், அடிச்சு அடிச்சு ஓட விடுவாங்க. இப்போ உங்களுக்காக நேருக்கு நேர் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: பன்னீர்செல்வம்.
0: உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க, அப்பதான் நம்ம பேசுறது ஊரே கேக்கும். குறைச்சிட்டீங்களா? சூப்பர். குறைச்சா மாதிரியே தெரியலீங்களே. இல்ல, தள்ளி வந்துருங்க. ஏன்னா எக்கோ கேக்குறதுனால என்னால கிளியரா பேச முடியல, எனக்கு காதுதான் வலிக்குது. பாத்தீங்களா, கேட்டுட்டே இருக்கா, கேட்டுட்டே இருக்கா. ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கா, கடைசி எழுத்து இம். குறில் கா, கடைசி எழுத்து இம். லைஃப்ல இது ரொம்ப முக்கியங்க. முக்கியமா ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இது.
1: என்னங்க
0: ஆன்சரை ரிவீல் பண்ணுங்க, கமான். ஹலோ, சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்க. இனி கேட்கவே இல்லை. என்னமோ சொன்னீங்க. கணிதமா? என்னங்க ஆன்சரை சொல்லிட்டு இவ்வளோ டவுட்டாகவே சொல்கிறீங்க? சரியான விடை தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி,
0: நன்றி. கணிதம் மேக்ஸ் பீரியட்னாவே எல்லாருமே அப்படியே அலர்ஜி தெறிக்கும்ல. பிடி பீரியட் எப்பப்பா வரும், ஓடலாமான்னு இருப்பாங்க. மேக்ஸ் பீரியட்னா ஐயோ மேக்ஸா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம படிச்சது தான் இன்னைக்கு கணக்கு போட்டு வாழ வைக்கிது நம்மளெல்லாம். ஓகே மக்களே, நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக விஐபி படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஐ திங்க் இத்தோட இந்த ஷோ வைண்ட் அப் பண்ணுற டைமும் வந்தாச்சு. இன்றைக்கி கால் பண்ண நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஆன்சரை சும்மா டப்பு டப்புன்னு சொன்னீங்க பாருங்கள், சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெல்செட் வெல்செட். ட்ரை பண்ண நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம். பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அட்டகாசமாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ மகளே, நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்ட இருந்து டாட்டா பாபாய் சொல்லிக்கிறது, நான் உங்கள் மகி விஜயகுமார். அடுத்த நிகழ்ச்சிக்காக என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறதுக்காக பரமேஸ்வரி காத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஆன்சர் சொல்ல வந்துகிட்டே இருக்காங்க. ஸ்டேடியம் நாருங்க.

0: 6.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்குமே இந்த நிகழ்ச்சி.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: எஸ், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல். நிகழ்ச்சியோட பேரை பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் இப்போ தான் நீங்கள் நிகழ்ச்சியில் புதுசாக இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த தகவல். அதாவது நீங்கள் கால் பண்ணுவீங்க, உங்களுக்கு நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு கரெக்டான பதிலை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் கரெக்டான பதிலை சொல்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா சந்தோஷம். ஓகே, நமக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952208535 அல்லது 2838987171 இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள். மொபைல்லேருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. எப்பயும் சொல்கிற ஒரே விஷயந்தான், அதாவது புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்கள், நிறையவே வழி விடுங்க, அது என்ன கொஞ்சம். ஓகே, பழைய நேயர்கள் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எங்களால் முடியல, ஏன் இவங்க அன்னைக்கு வந்தாங்க, ஏன் மறுபடியும் ஏன் பேசுகிறீங்க, இன்றைக்கி வந்தாங்க, ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு முடியல. அதனால் நீங்களே கொஞ்சம் எங்களுக்காக நல்லது பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் ரீட்டா பாடியிருக்காங்க, கந்தசாமி திரைப்படத்திலிருந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.

0: எட்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 2.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல்ஏன் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தான் நாம இருக்கோம். எஸ் நிகழ்ச்சியோட முதல் கேள்வி ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம். எஸ் லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். ஓகே சொல்லுங்கள் உங்க பெயர் ஊர். நீங்க தான் சொல்லணும். உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லுங்க.
1: பன்னீர்செல்வம்.
0: சார் எங்க இருந்து? ஓகே உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா சார்? பெண்கள் முன்னேற்றத்திற்காக துர்கா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, அது எந்த மாநிலம்?
1: கேரளா.
0: ஓகே ரொம்ப நன்றி, உங்க முயற்சிக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ
2: ஹலோ காலை வணக்கம்மா.
0: எஸ் சார் வணக்கம் சொல்லுங்கள். உங்க பெயர் ஊர்?
2: திருவள்ளூர். திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணம்மா.
0: எஸ் சார், நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா இல்ல கேள்வியே இன்னொரு ஒரு வாட்டி கேட்கணுமா?
2: அதாம்மா. இப்ப எந்த பெண் சொல்லு, கொஞ்சம் பேர் சொல்லுங்க.
0: பெண்கள் முன்னேற்றத்திற்காக துர்கா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, அது எந்த மாநிலம்?
2: ஆமா.
0: எந்த மாநிலத்துல இந்த திட்டம்?
2: அசாம். அசாம்மா.
0: அசாம் மாநிலம். ஓகே ரொம்ப நன்றி, உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். ஆ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறது, உடனே நான் வந்து கால் எடுக்கிறதுக்கு நம்ம நேர்கள் டக்குன்னு முடிச்சிட்டாங்கன்னா சொல்லிடுவேன். வணக்கம்.
3: ஆ வணக்கம் சகோதரி.
0: எஸ் சார் சொல்லுங்கள்.
3: ஆ குஜராத்தில் நினைக்கிறேன்.
0: உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க, அப்புறமா பார்க்கலாம்.
3: சாமிநாதன் வேலூர். சாமிநாதன் வேலூர்.
0: ஓகே உங்களுடைய பதில் குஜராத் மாநிலம் நினைக்கிறீங்க, ரொம்ப நன்றி, உங்கள் முயற்சிக்கும் நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: ரேடியோ ஆஃப் பண்ணாதான் நான் வந்து உங்ககிட்ட பேசவே செய்வேன், இல்லைன்னா பேச மாட்டேன்
4: சார். அரியலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: ஆ ஓகே ரேடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா?
4: ஆஃப் பண்ணிட்டேன் மேடம்.
0: சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க.
4: காசன்குட்டி சேகரி.
0: நீங்க இன்னும் ரேடியோவே ஆஃப் பண்ணல, எனக்கு காது எவ்வளவு ஷார்ப் தெரியுமா? பரவாயில்ல சொல்லுங்க, பதில் சொல்லுங்க பாக்கலாம். எந்த மாநிலம்?
4: குஜராத் மாநிலம்.
0: நீங்களும் குஜராத் தானா? சந்தோஷம் நன்றி, ஆனா அது இல்ல ஆன்சர். வாழ்த்துக்கள் உங்கள் முயற்சிக்கும். அது இல்ல பதில். வணக்கம். உஷா ஃப்ரம் கேளம்பாக்கம். எஸ் மேம் சொல்லுங்கள். யூபி, விச் மீன்ஸ் உத்தரப்பிரதேசம் சொல்ல வரீங்க. நன்றி, நீ உங்களுக்கும் வாழ்த்து.

0: முயற்சிக்க அடுத்த நேர்கிட்ட பேசி நம்ம பாட்டுக்கு போகலாமா இல்ல பதில் சொல்லலாமா? வணக்கம்.
1: வணக்கம், இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துறை.
0: எஸ் சார், சொல்லுங்க சார்.
1: நீங்க கேட்ட கேள்விக்கு டெல்லி யூனியன் பிரதேசம் கருதுறேன்.
0: கருதுறீங்களா இல்ல அதுதான் கன்ஃபார்ம் பண்றீங்களா?
1: இல்ல இல்ல, கிட்டத்தட்ட கன்ஃபார்மா வச்சிங்களா? டெல்லி யூனியன்
0: வச்சுக்கீங்களா? இல்ல கன்ஃபார்ம், நீங்க சொல்றத பொறுத்து தான் நான் வச்சுக்கல மாட்டேன். கன்ஃபார்ம் சொன்னா
1: டெல்லி யூனியன் பிரதேசம்.
0: ஓகே, நன்றி நன்றி, சூப்பர், நன்றி சார், தேங்க்யூ. நான் பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா யாராவது ஒருத்தர் பதில் சொல்லிடுவாங்க. அது நமக்கு நடக்கிற விஷயம் தான். லாஸ்டா நம்ம நேயர் சொன்ன மாதிரி பெண்கள் முன்னேற்றத்திற்காக துர்கா அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்ச மாநிலம் டெல்லி தான். நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறது. ஏழரை மணி இசையில் விஜய் வரிகளில் ஜாவேத் அலி அண்ட் சின்மை பாடியிருக்காங்க எந்திரன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: என்னைக்கோ நீ என்ன பதில் நிகழ்ச்சி நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம். அடுத்த கேள்வியை கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். மன்னார்குடியில இருந்து செல்வி பேசுறேன்.
0: எஸ் மேம் சொல்லுங்க. செல்வி மேம், நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணுமா? அப்படிதான் கண்டுக்காதீங்க. நான் நிறைய சாப்பிட்டேன்னா என்ன பேசுறேன் அப்படிங்கறது எனக்கே தெரியாது. அதனாலதான் உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? இப்போ ஆசிய விளையாட்டு போட்டி நடந்தது இல்லையா, அந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியாவின் கொடியை, ஆமா, இந்தியாவின் கொடியை ஏந்தி சென்றவர்கள் யார்?
1: இந்தியாவின்
0: கொடி, கொடி, தேசிய கொடியை ஏந்தி சென்றவர்கள் யார்?
1: தேசிய கொடியை ஏந்தி சென்றவர்கள் யாரா?
0: ஆமா, என் பக்கத்துல யாருக்காவது கன்வே பண்றீங்களா? நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்றீங்களே.
1: இல்ல புரியல. இங்க நாய் கொஞ்சம் குழப்பிட்டு.
0: ஓகே, எஸ் மேம் சொல்லுங்க பாக்கலாம்.
1: அது தெரியல மேடம்.
0: ரொம்ப நன்றி நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஓகே, வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
2: கொடுங்கலந்து தனியாசலம் பேசுறேன்.
0: ஆ, சந்தோஷம். சொல்லுங்க சார்.
2: நீங்க இந்த மாதிரி விளையாட்டுலாம் வந்தீங்கன்னா எனக்கு பதிவே தெரியாது. கொடி காத்த குமரனா?
0: ஓகே, அது நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்தீங்க அப்படிதானே?
2: ஆமா ஆமா, ரைட்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார் நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி, தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம்.
3: விளையாட்டு
0: போட்டியில இந்தியாவின் கொடியை ஏந்தி சென்றவர்கள் யார்? சமீபத்தில் நடந்தது நீங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நாங்க ஜெயங்கொண்டம் பக்கம் ஆயுதகலம்.
0: சொல்லுங்க
4: சார். பிரசாத் என் பேரு.
0: ஓகே, சந்தோஷம் பிரசாத் சார்.
4: துப்பாக்கி, துப்பாக்கி சுடுதல் வீராங்கனி மேடம்.
0: நீங்க பேர் சொல்லுங்க. ரெண்டு பேர்.
4: பிரசாத்.
0: உங்க பேர் இல்ல, அவங்க அந்த தேசிய கொடியை ஏந்திட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட பேரு? ரெண்டு பேரு.
4: அவங்க பேரு நீரு சத்ரான்னு நினைக்கிறேன்.
0: ஓகே ஓகே, உங்க முயற்சிக்கு நன்றி.
4: நம்ம ஃபுட்பால் வீரர் வந்து எடுத்துட்டு போனாரு.
0: சந்தோஷம், தேங்க்யூ. வணக்கம்.
5: வணக்கம்மா, மயிலாப்பூர்ல பாஸ்கர் பேசுறேன்.
0: எஸ் சார் சொல்லுங்க.
5: இந்த தேசிய கொடி ஏந்தி சென்றவர்கள் கேட்டிருக்கீங்க. துப்பாக்கி வந்து இது ஷூட் பண்ணாருங்களா, அந்த மனுபாகர் அவர் நேம்.
0: இன்னொருத்தர்
5: மனுபாகர். அப்புறம் வந்து அந்த குண்டு ஏறிதல் அந்த இது பண்ண வந்து தஜிந்தர் பால் சிங், கரெக்டுங்களா?
0: ஒருத்தர். ஓகே, இன்னொருத்தர் வேணும். உங்க முயற்சிக்கு நன்றி சார். பாக்கலாம் நம்ம நேயர் சொல்றாங்களா இல்லன்னா நானே சொல்லிடுறேன் பதில். வணக்கம்.
6: பவன், பவன், பவன் ஷஹராவத், கபடி, கபடி வீரர்.
0: நீங்க தான், உங்க பேர் ஊரு சொல்லுங்க.
6: என் பேர் வந்து ரேவதி. 50 பேச மேடம். ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப கலகலப்பா கொண்டு போறீங்க ப்ரோக்ராம்.
0: தேங்க்யூ சோ மச் சார், உங்க பதிலுக்கும் நன்றி. விளையாட்டு போட்டியில் இந்தியாவின் கொடியை ஏந்தி சென்றவர்கள் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெராவத். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக நான் முத்துக்குமார் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்காங்க. நிவாஷ் கே பிரசன்னா இசையமைச்சிருக்கார். சேதுபதி திரைப்படத்திலிருந்து.

0: என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: பத்து மணி 26 நிமிஷம் ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி, நம்ம நேரில் கிட்ட பேசிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எஸ் சார், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம். எங்கே, ஏன் இவ்வளோ சைலண்டா? எஸ் வணக்கம். நன்றி சார், உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர், தினேஷ்குமார்.
1: சொல்லுங்க சார்.
2: வணக்கம் மேடம், தலை வணக்கங்கள்.
1: உங்களுக்கு நான் லாஸ்டா கேள்வி கேட்டேன் ஞாபகம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, இல்லைன்னா இப்பதான் நீங்க வர்றீங்களா நிகழ்ச்சிக்குள்ளேயே? உங்களுக்கான கேள்விதான், இந்தியா வந்து 2030 ஆண்டுக்குள்ள எவ்வளவு பட்டு உற்பத்தியை இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க, இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு?
2: சரி,
1: ஓகே, ரொம்ப நன்றி. நான் அந்த லெவலுக்குலாம் வரவே இல்லை. கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுருக்காங்க, அதை அந்த எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்காங்க, இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும் அப்படின்னு, இத்தனை டன், இத்தனை அளவு, இத்தனை கேஜி அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோதான் விஷயம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: நான் ரெட்டு சேர்ந்த ஹாக் பாஷா ஜெய்பனி சார், எப்படி மேடம் இருக்கீங்க?
1: சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி, நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
3: விடை வந்து மேடம்.
1: என்ன ஆச்சு, நீங்க தானே ஆன்சர் சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள கட் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? வணக்கம். குட் மார்னிங் சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
4: ரங்கராஜன் பேசுறேன். அதாவது
1: 60,000 மெட்ரிக் டன். ஓகே, நன்றி. சூப்பர் சார், கரெக்டு தான். தேங்க்யூ ஸோ மச். எஸ் 2030 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்டு உற்பத்தி நம்ம இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க, 60,000 மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி பண்ணிடணும் அப்படின்னு நிர்ணயிச்சு வச்சுருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு பாட்டுக்கு போயிடலாமா? உங்களுக்காக அடுத்த பாடல் தாமரை வரிகளில் ஹரிஜராஜ், இசையில் ஃபெபி மணி அண்ட் சுனிதா சாரதி பாடியிருக்காங்க, காக்கா காக்கா திரைப்படத்தில் இருந்து.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் பொங்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்டு இருக்கீங்க? 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். அடுத்து நேர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணணும் இல்ல ஆஃப் பண்ணணும், அப்பதான் நம்ம பேச முடியும்.
2: வணக்கம்மா.
1: எஸ் சார், சொல்லுங்கள்.
2: மாவட்டம் திருபுவனம் மாலமாகலாமா?
1: சந்தோஷம் சார், சூப்பர், நல்லா இருக்க.
2: உங்களுக்கான
1: கேள்வி கேட்கலாமா? விருதுக்கு இந்தியாவில் இருந்து பரிந்துரை செய்யப்பட்ட திரைப்படம் எது? இல்ல சார. நன்றி, வாழ்த்துக்கள் உங்கள் முயற்சிக்கு. வணக்கம். எஸ் சார், வணக்கம், சொல்லுங்கள்.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: ஓகே,
3: சண்முக சுந்தரம் மதுரை மேடம்.
1: சந்தோஷம் சார், சொல்லுங்க. சண்முக சுந்தரம் சார், பதில் சொல்லுங்க பாக்கலாம் நம்ம கேட்ட கேள்விக்கு. கேள்வி மறுபடியுமா? 2027 ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவில் இருந்து பரிந்துரை செய்யப்பட்ட திரைப்படம் எது? நன்றி சார், உங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்க கலந்துகிட்டதுக்கு நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்
1: மேடம்.

0: மயிலாடுதுறையில இருக்கிறேன் மேடம்.
1: எங்க இருந்து?
0: மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை. ஓகே ராஜா சார், பதில் சொல்லுங்க.
0: சொல்லுங்க மேடம்.
1: என்னான கேள்விக்கு ரெண்டு தடவை கேட்டேன், மறுபடியும் கேள்வி சொல்லவா?
0: ஆமா, இப்ப கேட்டீங்களா? இந்திய ஏதோ ஒரு திரைப்படம் கேட்டீங்களா?
1: ஆமா, 2027 ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவில இருந்து பரிந்துரை செய்யப்பட்ட திரைப்படம் எது?
0: தசாவதாரம்.
1: ஓகே, நன்றி, உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: எஸ் சார்.
2: நடராஜன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: குண்டல் படம் பேரு.
1: நடராஜன் சார், இன்னொரு வாட்டி சொல்லுங்க படத்தோட பேரு.
2: குண்டல்.
1: ஓகே, கூந்தால். ஓகே, தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. எஸ், 2027 ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவில் இருந்து பரிந்துரை செய்யப்பட்ட திரைப்படம் கூந்தால். ஓகே, யாராவது ஒருத்தர் பதில் சொல்லிடுவீங்கிற என் நம்பிக்கை எப்பவுமே வீண் போக மாட்டேங்குது. பரவாயில்ல, நிகழ்ச்சியில் அடுத்த பாடம்

ரொம்ப நன்றி. எஸ் 2027 ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவில் இருந்து பரிந்துரை செய்யப்பட்ட திரைப்படம் கூந்தால். ஓகே, யாராவது ஒருத்தர் பதில் சொல்லிடுவீங்கிற என் நம்பிக்கை எப்பவுமே வீண் போக மாட்டேங்குது. பரவாயில்ல, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பா. விஜய் வரிகளில் ஹரிஜராஜ் SIL கோ திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு, இணைந்திருங்கள்.

0: நான் ஜாகவா தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
1: பத்து மணி 42 ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவேத் பாரதி தமிழகம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி? எஸ், நம்ம நேயர்கள் நமக்காக பதில் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். சைலண்டா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியலையே. ஓகே, வணக்கம். ஏன் இந்த ஓகே, நீங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952-0853 அல்லது 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொபைலில் இருந்து ட்ரை பண்ணும்போது 0444 போட மறக்காதீங்க. வணக்கம். எஸ் மேம், ஹலோ, சொல்லுங்க, யார் இங்கேருந்து?
2: அன்பிராணி வண்ணாரப்பேட்டையிலிருந்து பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
1: ஆஹா, சந்தோஷம் மேம்.
2: நல்லா தெரிஞ்ச கேள்வியே கேளுங்க பாக்கலாம்.
1: எனக்கு கண்டிப்பா கேள்வி தெரியும், ஏன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன்.
2: உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சந்தோஷம், நாங்க சொல்லலன்னா அதுதானே உங்களுடையது.
1: எஸ் மேம், உங்களுக்கு சொல்லலாமா? எல்லா பக்கமும் வந்து பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனாலே இந்த கேள்வி. உலக உணவு திட்டத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? உலக லெவல்ல, உலக லெவல்ல உணவு திட்டத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர். உலக உணவு திட்டத்தின் நிர்வாக இயக்குனர். நன்றி, நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
2: எனக்கு
1: வந்து ஒரு அரக்க குணம் இல்ல, நான் ரொம்ப இறக்க குணம். சரிங்களா, நன்றி.
2: தேங்க்யூ
1: சோ மச் மேம், நன்றி. வணக்கம். எஸ் மேம்,
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
3: உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா பொது அறிவியோட ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட கால் பண்றேன்.
1: உங்க பேரு மேம்?
3: வந்து முகப்பெயர் பிரமீலா.
1: சந்தோஷம், சொல்லுங்க மேம்.
3: லூக் ஜே லிண்ட்பர்க்.
1: ஆஹா, ஓகே, ரொம்ப நன்றி.
3: நான் வந்து கூகுள் பாக்கல, இது வந்து ரீசெண்டா உள்ளது, அதனால எனக்கு நல்லா தெரியும். அக்டோபர் வந்து 1st நியூஸ் இது.
1: ஓகே, தேங்க்யூ சோ மச். உலக உணவு திட்டத்தின் நிர்வாக இயக்குனர் யார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு அப்பப்ப நடக்கிற அப்டேட்டை மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்றதுதான் எங்களோட வேலை. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ. நான் முத்துக்குமார், வரிகளில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் குணால் அண்ட் மாதங்கி பாடியிருக்காங்க 7G ரெயின்போ காலனி திரைப்படத்துல இருந்தேன்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். ஏன்னா 10:51 ஆயிடுச்சு. வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிங்கம்மா ப்ளீஸ். நிறைவு கேள்வின்னு பயங்கர சவுண்டா இருக்கு. உலக வங்கியின் தலைமை பொருளாதார, சரி ஓகே மேம், இது உங்களுக்கு எனக்கு க்வெஸ்சன். உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டவர் யார்?
3: உலக வங்கியில்,
2: உலக வங்கியோட தலைமை பொருளாதார நிபுணர். ஒரே வந்து அதிகமான
3: க்ளூ எதாவது கொடுக்கலாமா?
2: க்ளூ எதுவும்

0: இருக்கலாமா? அவ அவரும் வந்து வெளிநாட்டுக்காரர் தான்.
1: சாரி மேடம்,
0: நோ
1: தெரியல.
0: நோ ப்ராப்ளம், தேங்க்யூ மேம், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி, வணக்கம்.
1: கிராமர்
0: ஆஹா, தாங்கள் யார்? இவங்க வந்து பேர் ஊரே சொல்லாமல் அவங்க வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: எஸ் மேம், சொல்லுங்க.
1: நான் கும்பகோணத்துலேருந்து ஓஏஜி நகர் நிதா பேசுகிறேன்.
0: நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணதா? இல்லைனா நம்ம பேச பேச பின்னாடி ரேடியோவும் பாடிக்கிட்டே இருக்கும்.
1: ஓகே மேடம்,
0: தேங்க்யூ.
1: கும்பகோணம் பாலக்காரை ஓஏஜி நகர்லேருந்து நிஷா பேசுகிறேன் மேடம்.
0: எஸ் நிஷா மேம், எனக்கு புரியுது, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பதில்? நான் லாஸ்டா கேட்ட கேள்வி என்னன்னு தெரியுமா?
1: அது எனக்கு தெரியல மேடம். ஆனா சந்திரசேகர் டெய்லி போன் பண்றாங்க மேடம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரம்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க தொடர்ந்து 5 நாளா போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
0: யாருக்கு இங்க நம்ம ஸ்டுடியோக்கா? ஓகே, சந்தோஷம், புரியுது எனக்கு.
1: கவனிங்க மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி மேம், தேங்க்யூ. கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம், நாங்க என்ன பண்றது. வணக்கம்.
2: ஹலோ மேம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
2: மேடம், நான் ஒரு சீனியர்
0: சிட்டிசன்,
2: காலிங் ஃப்ரம் வெல்லூர்.
0: ரொம்ப சந்தோஷம் சார். சீனியர் சிட்டிசனா இருந்தா என்ன? உங்க பேர் என்ன? உங்க ஊர் என்ன?
2: குருநாதன், வெல்லூர்.
0: வெல்லூர், வெல்லூரே தான் குருநாதன் சார்.
2: ஆமா ஆமா, வெல்லூர் ப்ராப்பர், வெல்லூர் தான்.
0: சரி
2: மேடம், உங்க நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லாம போறதால சீனியர் சிட்டிசன் உடனே உடனே பண்ண முடியல.
0: ஓகே,
2: ஒரே ஒரு சஜஷன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: இந்த எல்லாம் இப்ப கடைசி கேள்வியா கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா,
2: இதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க கொஞ்சம் ரீகேப் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா
0: உங்களுடைய ஒபினியனுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம டைம் நெருங்கிட்டே இருக்கிறதுனால லாஸ்ட்டாக நம்ம நேர் ஒருத்தவங்க பேர் ஊரே சொல்லாமல் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போனாங்க இல்லையா? அவங்க சொன்ன பதில் கரெக்டு தான். அவங்க ஏன் அப்படி வந்து சொன்னாங்கன்னு தெரியல. இருந்தாலும் உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மைக்கேல் கிரீமர் அப்படிங்கிறவர் தான். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக உங்களுக்கு எல்லா க்வெஸ்சனும் இந்த ஆன்சரை நான் வந்து இந்த பாட்டுக்கு அப்புறமா சொல்லிடுறேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜயோட வரிகளில் பிரீத்தி பல்லா நேஹா பாசின் பாடியிருக்காங்க பில்லா திரைப்படத்திலிருந்து.

0: ஓகே, என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி, நம்ம என்னென்ன கேள்விலாம் கேட்டோம் அதுக்கு பதிலாக என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓவராலாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக துர்கா திட்டத்தை அறிவித்த மாநிலம் வந்து டெல்லி தான். இந்தியா 2030-31 ஆண்டுக்குள்ளே எவ்வளவு பட்டு உற்பத்தி இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா 60,000 மெட்ரிக் டன். உலக உணவு திட்டத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் லூக் ஜே லின்பர்க். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் கொடியை ஏந்தி சென்றவர்கள் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெராவத். அதுக்கப்புறம் 2027 ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவிலிருந்து பரிந்துரை செய்யப்பட்ட திரைப்படம் கூந்தால். உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா மைக்கேல் கிரீமர். ஃபைன், ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்து இன்னும் சில நிமிடங்களில் மறுபடியும் சந்திக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம்.
3: 102.3 தன்னாடே கேட்குது நின்று
2: தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருப்பத்தூர் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, கும்பகோணம் பண்பலை 101.6 மற்றும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
0: என்றும் இனியவை
1: எஸ் என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் எல்ஆர் ஈஸ்வரி அண்ட் ஸ்ரீனிவாஸ் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து.

ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. 11:10 ஆயிட்டு இருக்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல். அடுத்த பாடல் உங்களுக்காக இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் காத்திட்டிருக்க பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து, அதைத் தொடர்ந்து 1000 ரூபாய் திரைப்படத்திலிருந்தும் இரண்டு பாடல்கள் அடுத்தடுத்து இதோ.

என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில். அடுத்த பாடல் உங்களுக்காக அம்மா எங்கே திரைப்படத்திலிருந்தும் புதிய பறவை திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் காத்துட்ருக்க, இணைந்திருங்கள்.

படகோட்டை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு ரசிச்சீங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் உங்களுக்காக தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்தும் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்தும் காத்திட்டிருக்க இணைந்திருங்கள்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

11:39 ஆயிட்டு இருக்கே, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகமில் என்றும் இனியவ நிகழ்ச்சி. அடுத்த பாடல் உங்களுக்காக பூம்புகார் திரைப்படத்திலிருந்தும் என் கடமை திரைப்படத்திலிருந்தும் காத்துட்டு இருக்கேன்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்கள் உங்களுக்காக சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்தும் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்தும் அடுத்தடுத்து காத்துட்ருக்க இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

என்றும் இனியவே நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து காத்திட்டு இருக்க உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் இதே மாதிரி இன்னொரு நாள் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், வெரி குட் ஆஃப்டர்நூன் மக்களே. செம்ம வெயில் காயுதா, அதெல்லாம் கூல் பண்ணவே வந்திருக்கோம். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்ப நீங்க கேட்க போறீங்க ரெட்ரோ நேரம். மேலும் கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போறீங்க. மீண்டும் உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். மக்களே, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும், நாளாக நாளாக இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, நிறைய பழங்கள்லாம் சாப்பிடுங்க. நிறைய ஸ்வெட் ஆகும், இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மதிய டைமில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளை யாராவது கேர் பண்ணிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. நீங்கள் யாராவது கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ அதனால் நம்மளை நம்மளே கேர் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. இது சும்மா சொல்லுங்கள், அட்வைஸாகவே சொல்கிறேன். மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அட்டகாசமான பாடலாம் வரப்போகுது சொன்ன இல்லையா. முதல் பாடலாக உங்களுக்காக அதிசய பிறவி

0: படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க. வாலி வரிகளில் உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அடைஞ்சிருங்க.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

அஞ்சலி படத்துக்காக யுவன் அண்ட் பவதாரணி வாய்ஸ்ல இளையராஜா இசையில பாடலை கேட்டு முடிச்சிங்க அஞ்சலி படத்துல இருந்து. பாரதி தமிழ் ஃபிலிம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியின இப்போ அடுத்ததா உங்களுக்காக அரங்கேற்ற வேலை படத்துக்காக இப்போ அடுத்ததா பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டை மனோ அவர்கள் பாடியிருக்காங்க, கேட்டு நினைச்சிருங்க.

0: சத்ரியன் படத்துக்காக எஸ் ஜானகி, யுவன் சங்கர் ராஜா மற்றும் குழுவினர் பாடின பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:22 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
0: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இப்ப அடுத்ததான் உங்களுக்காக செந்தூர பூவி படத்துக்காக மலேசியா வாஸ்தேவன் மற்றும் எஸ்பி ஷைலஜா குரலில் பாடல் வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.

சூரசம்ஹாரம் படத்தில் அந்த பாடலை கேட்டீங்க, அருண்மொழி மற்றும் சித்ரா குரலில். ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க, 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக சொல்ல துடிக்கிறது மனசு படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கே ஜே யேசுதாஸ் அவங்க குரலின்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டிகள். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வசுதேவ குடும்பகம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பொருந்தும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், நீதி, சுதந்திரத்தை உறுதி செய்துள்ளதாக கூறினார். மனித உரிமை ஆணையம் சுகாதாரம், உணவு, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மனித உரிமை பாதுகாப்பிற்கு மனித உரிமை ஆணையத்தின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 33 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதில் 23 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கைபேசி செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக புகார்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்றத்தை அணுக அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதி உள்பட ஒவ்வொரு குடிமகனும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்று கூறிய திரு சூரியகாந்த், அனைத்து தரப்பினரின் மனுக்களை வரவேற்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் வாழ்க்கை சமூக நீதிக்கும் அரசியல் நேர்மைக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல அவரது எண்ணங்களை பின்பற்றி முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா்.

0: நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் சேர்க்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு குஜராத்தின் ஜூனாகட் மாவட்டத்தில் உள்ள மீனவ துறைமுகமான மங்க்ரோலின் பெயரில் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 2004 ஆண்டு ஏப்ரல் 7 தேதி வரை கடற்படையில் சேவையாற்றிய INS மங்க்ரோல் கப்பலின் பெயர் தற்போது மீண்டும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் 80% உள்நாட்டு தயாரிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது. இந்த கப்பலில் அபை சோனார் சென்சார் கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட் ஏவுதளம், மரீஸ் டோர்பிடோ ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியின் 2 நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரம்மாச்சாரிணி தேவி தியாகம், தவம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தைரியமும் சுயக்கட்டுப்பாடும் ஏற்பட பிரம்மாச்சாரிணியின் அருள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கன்ஹா காப்பு காடுகளில் காட்டெருமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அசாமின் காசிரங்கா தேசிய வனப்பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 காட்டெருமைகள் கன்ஹா காப்பு காடுகளில் விடப்பட்டன. அடுத்த 3 ஆண்டுகளில் 50 காட்டெருமைகளை இந்த பகுதியில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களில் காலை 9 முதல் மாலை 5 வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்றது. அனைத்து தகுதியான வாக்காளர்களும் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இம்முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் வர்மா தலைமையில் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மை பாரத் இயக்கம் குறித்து இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு மை பாரத் கேந்திராவை கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 31 தேதி தொடங்கியது. நாட்டின் வளர்ச்சிக்கு 21வது நூற்றாண்டில் மை பாரத் முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதே இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மை பாரத் இளைஞர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மை பாரத் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய அளவில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதாக மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு அர்பித் திவாரி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மை பாரத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய இது வழிவகை செய்யும். நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் ஆற்றலை இணைத்து மை பாரத் செயல்பட்டு வருகிறது.
0: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான போரை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது கடந்த 2022 ஆண்டு அமெரிக்கா வர்த்தக தடை விதித்திருந்தது. இந்த தடையை மீறும் செயல் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க

0: மன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் திரு ட்ரம்பை தொடர்பு கொண்டதை அடுத்து ரஷ்யாவிலிருந்து 3 லட்சம் டன் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பிற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மீது 4 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், சுகாடம் எரிவாயு நிலையம், தானாசிப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், தம்மம் சர்வதேச விமான நிலையம் ஆகிய இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஹவுட்டி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மதீனா புனித தலங்களுக்கு உள்ள விமான சேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஹவுத்தி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாட்டியில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 363 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணியின் பந்து வீச்சாளர்கள் தீபேஷ் சரவணகுமார் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக வரப்போற பாடல் பாத்தீங்கன்னா பூந்தோட்ட காவல்காரன் படத்துக்காக மனு மற்றும் சித்ரா குரல் உங்களுக்காக.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:55 ஆகுது. ஃபைனல் சாங்காக மனசுக்குள் மத்தாப்பு படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்காங்க. இதோட இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவடையுது. அடுத்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டெடியாக இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்கள் இயன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். வெல்கம் வெல்கம் மக்களே, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்க போறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் பிளே பண்றதுக்காக வந்திருக்கேன். நான் உங்க மகி விஜயகுமார். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்ல போகிறீங்க, நான் அதை ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 28 38 98 1 29 53 0853. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாங்கை சொல்லுங்கள், நான் டப்பு டப்பு டப்புன்னு உங்களுக்கு அதை ப்ளே பண்ணிடுறேங்க. ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக முதல்வன் படத்தில் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து உங்களோட சாங்ஸ் தான் வரப்போகுது. ஸ்டெடிங்காக இருங்க.

102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ நம்மளோட ஷோக்கு வந்திருக்க முதல் நேயர், வணக்கம். வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தில இருந்து யார் பேசுறீங்க? சேகர். உங்க ரேடியோ உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா தான் இருக்கு. ஓகே சேகர், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. ஸோ அவருக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. மக்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2952085328389871 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். வெளியூர் நேராக இருந்தால் 0444 போட்டு கால் பண்ணுங்கள், மறக்காதீங்க.

0: 102.3 FM. நூற்றி 2.3 விவத் பாரதி தமிழகம்ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். இது நிகழ்ச்சியை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடலை சொல்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அறிவழகன்.
0: அறிவழகன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அமைதியான
0: பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி, நன்றி அம்மா, நன்றி.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: 120 ஆகுதுங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். அடுத்த நேயர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட சொல்றதுக்காக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க அது பேசுறீங்க?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து கமலஹாசன் சுஜாதா நடித்து 1979 வெளிவந்த இதயமலர் திரைப்படத்தில் புலமை பித்தனேற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் செந்தமல்லிப்பு போல் அழகிய பந்து என்ற பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்.
0: இல்லைங்க, நீங்களே இவ்வளவு டீடைல் சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்த நேயர் அவங்களுக்கு பிடிச்ச பாட சொல்றதுக்காக லைட் காத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ அதனால நம்ம பாட்டு கேட்டுடலாம், அதுக்கப்புறமா நேயர்கிட்ட பேசலாம். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. அவர் நான் சொல்கிற மாதிரியே எல்லா லிஸ்ட்டும் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறமா ஒரு குறிப்பு வேறு சொல்லணுன்றாரு. ஸோ மக்களை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி அடுத்தடுத்த நேயருக்கு வழி விட்டிங்கன்னா அடுத்த நேரம் தனக்கு பிடிச்ச பாட்டை கேட்பாங்க. ஸோ அவர் கேட்ட பாடல் இது உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.
2: Love all.

0: 102.3 FM. உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. கால் பண்ணுங்கள் 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. பேச சொல்கிறாங்க, யாருங்க லைனில் இருக்கீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கே போயிட்டீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டி மாவட்டம் கொடுக்கூர்ல இருந்து குருநாதன் மேடம்.
0: குருநாதன், அரியலூருக்கே போயிட்டீங்களா? குருநாதன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்து அகத்திரு படத்துல இருந்து தாய் நினைவாக தாய் சிறந்த கோயிலும் இல்ல அந்த பாட்டு வேணும் மேடம். டி கே கலா பாடியது.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: 102.3 FM.
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன பாட்டு
2: வேணும்?
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. நன்றி நன்றி. மக்களே, இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்கு. கால் பண்ணுங்க 2838 9871 2952 08 53.

0: டைமுக்கு சிறகு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குது, அதுக்குள்ளே டைம் ஓடிட்டே இருக்குது. 1:36 ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட் டைம் தான் இருக்குது. அடுத்த நேயர் நம்ம நிகழ்ச்சியில் தனக்கு பிடிச்ச பாடலை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருபுவனத்திலிருந்து சிவாஜி பேசுகிறேன் மேடம்.
0: சிவாஜி எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சிவாஜி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: உனக்காகவே வாழ்கிறேன் படத்திலிருந்து இளம் சோலை பூத்ததோ அந்த பாடலை ஒளிபரப்புங்க மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், அவர் கேட்ட பாடல் இது வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகமில். பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: 102.3 FM பாடல் உங்கள் சர்ச் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்ட இருந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். இன்னைக்கு நிகழ்ச்சியை கால் பண்ண நேயர்களுக்கும் அண்ட் ட்ரை பண்ண நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டெடினாருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் ஏன் என்ற முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் சுயசார்பிலும் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய ராணுவம் மற்றும் உணவுக் கழகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆயுதங்கள் தொடங்கி தொழில்நுட்பம், ஆடை, பாதுகாப்பு உபகரணங்கள், பயிற்சிகள் அனைத்திலும் நவீனத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதை எடுத்துரைத்தார். நம் பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பெருமளவு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்ல உணவு, முறையான உபகரணங்கள், தரமான பயிற்சி, போதுமான வசதிகள் போன்றவை நம் படைவீரர்களுக்கு வழங்கப்படுவதால் உத்வேகத்துடனும் ஊக்கத்துடனும் செயலாற்ற அது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய தொடர்புகளின் மத்தியில் அமைதி, பாதுகாப்பு, வளத்தை நிலைநாட்ட சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய ஒருங்கிணைப்பின் பலன்களை அங்கீகரித்து அவற்றை ஒட்டுமொத்த செயல்திட்டமாக வடிவமைப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்ற சவால்கள், தீவிரவாத அச்சுறுத்தல் போன்றவற்றிற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். உலக நாடுகளில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக உதவி செய்ய விரையும் முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற நாடுகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே நம் தேசம் வலிமை மிகு தேசமாக உருவெடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வனப்பணி அதிகாரிகள் பயிற்சி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்திய வனப்பணியாளர்கள் நாட்டின் காடுகளையும் உயிரினங்களையும் சுற்றுச்சூழல் வளத்தையும் பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அறிவுறுத்தினார். மனித விலங்கு மோதல்கள், காட்டுத்தீ, காலநிலை மாற்றம், வன பாதுகாப்பில் சீரற்ற தன்மை போன்ற சவால்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப அணுகுமுறையும் சமூக பங்களிப்பும் அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றம், வனப்பரப்பை அதிகரித்தல், கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுத்தல், நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகள் குடிமக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வன பாதுகாப்பில் பாரம்பரிய நடைமுறைகளையும் தாண்டி புதிய நிலைப்பாடுகளுடன் செயலாற்றி நீடித்த வளர்ச்சிக்கு பங்காற்ற வனப்பணியாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் குடிமக்கள் புகார்களை அளித்து அதன் மீதான நடவடிக்கைகளை பார்வையிடலாம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர், அரசியல் சாசன மீறுதல்களின் போது நீதிமன்றங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சமத்துவம், சுதந்திரம், நீதி, மான்

0: அன்பு மரியாதை போன்றவற்றை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புகார் தொடர்பான மனுக்கள் மீது ஆணையம் விசாரணை மேற்கொள்வதுடன் பணிகள் செயலாக்கத்தில் தோல்விகள் ஏற்படும் போது தலையிடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மனித உரிமைகள் என்பது மனித மாண்புடன் தொடர்புடையது என்று எடுத்துரைத்த அவர், சுகாதாரம், உணவு, தங்குமிடம், வாழ்வாதாரம், தூய்மையான சுற்றுச்சூழல் போன்றவை அனைவருக்கும் உரியது என்றார். மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தி நீதியை முன்னெடுத்து சென்று பொறுப்புத்தன்மையையும் மரியாதையும் நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவ நிறுவனங்களில் பெறப்படும் சேவை வசதிகளுக்கான கட்டண விகிதங்களை அட்டவணைப்படுத்த அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நோயாளிகள் சிகிச்சை குறித்து தெளிவான முடிவெடுக்கவும் கட்டணம் தொடர்பான சர்ச்சைகளை தவிர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள மத்திய அரசு மருத்துவம் மற்றும் ஆயுஷ் விசாக்களில் இந்தியா வரும் வெளிநாட்டு நோயாளிகளுக்கான தொகுப்பு கட்டணங்களையும் வெளிப்படையாக காட்சிப்படுத்த மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச யோகா தினம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கேற்ப ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்த நிலையில் 2015 முதல் இத்தினம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் யோக கலைக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைத்ததுடன் உடல் நலம், மனநலம், சமச்சீர் உணவு போன்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் நாடு முழுவதும் யோகா பயிற்சி திட்டங்களை முன்னெடுத்து சென்றது. யோகா கலை மற்றும் தியானத்தின் மையமாக ரிஷிகேஷ் உருவெடுத்துள்ள நிலையில் அதன் ஆன்மீக கலாச்சாரம் இமயமலையையும் கங்கையையும் உள்ளடக்கிய அதன் சுற்றுச்சூழல் வெளிநாட்டினரையும் உள்நாட்டினரையும் பெருமளவில் ஈர்த்தது. ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கையை உறுதி செய்யும் யோக கலைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏற்படுத்தியுள்ள நிலையில் யோக கலை குறித்த சிறப்புகள் சர்வதேச நாடுகளில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய யோக கலை குறித்து திருச்சியை சேர்ந்த யோகா ஆசிரியர் திரு பே விஜயகுமார் தெரிவிக்கையில்,
2: யோகா மனம் மற்றும் உடல், எண்ணம், செயல் ஆகியவற்றின் ஒற்றுமையை உள்ளடக்கியது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் மதிப்புமிக்க ஒரு முழுமையான அணுகுமுறையாகும். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உங்களுடனும் உலகத்துடனும் இயற்கையுடனும் ஒன்றிணைந்த உணர்வை கண்டறியும் ஒரு வழியாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர்கள் திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முன்னிலையில் இருவரும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஜூலை மாதம் தொடங்கி தற்போது வரை 3 மாதங்களில் அரிசி விலை படிப்படியாக அதிகரித்து கிலோவிற்கு 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பருப்பு வகைகளின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளதால் ஏழை நடுத்தர குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி கடன் வழங்கும் இலக்கை அடைய வாரந்தோறும் சிறப்பு கடன் முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் மற்றும் வீட்டு வசதி கடன்கள் முகாமும் வெள்ளிக்கிழமைகளில் இதர முன்னுரிமை கடன்கள் முகாமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 100,000 அதிகமான வீடுகளில் சூரிய மின் தகடுகள் பொருத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார்.
3: இப்போ வெள்ளூர் மாதிரி வெயிலுக்கு பேர் போன ஒரு மாவட்டத்துல 2800 மட்டும் இல்லாம அதிகமான வீட்டுக்கு இந்த பயணம் வந்து எடுத்து போய் செல்லணும். நம்ம அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு தாங்க. இன்னைக்கு வந்து வந்திருக்க வெண்டாஸ் கிட்ட உங்களோட குவெரிஸ் என்னவோ, டவுட்ஸ் என்னவோ அதெல்லாமே கேட்டு அறிஞ்சு உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மின் இணைப்பு கண்டிப்பா வந்து பெற்றுக்கொள்ளுங்க.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே நேற்று முதல் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு

0: முதல் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றான உப்பு உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. உப்பளங்களில் இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த உப்பு உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் வேலை பார்க்கும் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலையை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ ஏ லட்சுமணன்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு சிறப்பாக சேவையாற்ற தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மாநில அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. தாயார் மூலஸ்தானத்திலிருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்பாடு கண்டறளி கொலு மண்டபத்தில் எழுந்தருள்கிறார். முக்கிய நிகழ்வான தாயார் திருவடி சேவை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மயா ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் போர்ச்சுகலின் ஹென்ரிக் ரோச்சாவை இன்று எதிர்கொள்கிறார். இந்த போட்டி போர்ச்சுகலில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. 102.3

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்,
1: புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

2:01 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிற நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். எங்கள் ஸ்டைல் இசை மண்டே மியூசிக் டே கேட்டு கொண்டிருக்கிறீர்கள், கேட்கப் போகிறீர்கள். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 விவத் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க, மியூசிக்கை தொடர்ந்து கேளுங்க. எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி என்ன ஸ்டைல் பாடல்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா பாடுற இந்த பாட்டு, வைரமுத்து எழுதின பாட்டு, ஏஆர் ரஹ்மான் இசையில் கிழக்கு சீமையிலேருந்து முதல் பாட்டு கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட
1: டான் டான்
3: மணி 7 நிமிடம் எங்கள் ஸ்டைல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 102 புலி போடு தமிழ் எஃப்எம்ல கேட்க போற இந்த பாட்டு வாணி ஜெயராம் டி எம் சுந்தரராஜன் ரெண்டு பேரும் பாடினது, மனோஜ் கியான் இசையில் ஆபவானன் எழுதின இந்த பாட்டு 1989 வந்த தாய்நாடு திரைப்படத்திலிருந்து வந்த

0: என்ன வந்தா
1: கிணி கட்டி
0: உடம்பு
1: மகா
0: எட்டு மணி.

0: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு தானு.
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல்

0: மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா.
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்
1: ரெண்டு மணி 20 நிமிடங்களுக்கு 102.1 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் ஸ்டைல பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்கவிருக்கிற அடுத்த 3 பாடல்கள் டும் டும் டும் டும் டும், அதை தொடர்ந்து அதே டும் டும்ல இருந்து இந்த பாட்டை தொடர்ந்து சின்ன க்ளூ கொடுத்தா போதும், சின்ன மியூசிக் ப்ளே பண்ணா போதும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேட்க போகிற இந்த பாட்டு மகாலட்சுமி வைசாலி ரிச்சா சர்மா குரல்களில் வைரம் தெளிந்தது ஏ ரகுமான் இசையில் அலைப்பா. இதே படத்தில் இருந்து ஸ்டேட்யூன் 102.3 பாதி தமிழ் எஃப்எம்.

0: செடியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரெண்டு மணி 27 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்ட எல்லா பாட்டிலையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, என்னன்னா தாய் மாமன், அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது கல்யாணம் பாட்டு அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை என்னென்னா, கேட்க போகிற பாட்டிலையும் என்னென்னா, ஒரு கும்பலாக சேர்ந்து குரூப்பாக பாடுறாங்க. ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 4 பேர் கூட பாடின பாடல்கள். ஓகே, அண்ட் அதோடு சேர்ந்து ஏன் இந்த மாதிரி 4 பேர் பாட வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு செலிப்ரேஷன், ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு விழாவோ இல்லை கல்யாணமோ காதுகுத்தோ இல்லை சீர்வரிசை ஏதோ போகிறப்போ ஜாலியாக இருக்கணும்ல, அப்படி குடும்பமாக சேர்ந்து குதூகலமாக கொண்டாடணும்ல, அந்த மாதிரி அந்த குதூகலத்தை பாட்டில் கொடுக்கறது அப்படிங்கிறது. அதை குரல்கள் பாதி வேலையை செய்து, வரிகள் பாதி வேலையை செய்து, இசைக்கருவிகள் பாதி வேலையை செய்து, அண்ட் ஸ்பெஷலி இந்த மாதிரி பாடல்களில் அண்ட் ஃபோக் சாங்ஸ் நாட்டுப்புற டைப்பில் அமைந்த அந்த பாடல்களில் வர்ற, ஆர் வந்து கிராமப்புற வழக்கில் வர்ற அந்த பாடல்களில் கேட்குற வரிகள் அண்ட் அந்த மூட், அந்த செலிப்ரேஷன், அதோடு சேர்ந்து அந்த டான்ஸ், அதெல்லாம் பார்க்குறப்ப கேட்குறப்பவே வந்து நமக்கு சில

விஷுவல்ஸ் வரும். அவங்க நடன அமைப்பு வேறு ஏதோ ஒன்று கூட இருக்கும், ஆனால் வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு வேறு ஒரு டான்ஸ்லாம் கூட தோணும். அந்த மாதிரி கண்ணமுடி ஜாலியாக கேளுங்க. அடுத்த பாட்டு மால்குடி சுபா, சித்ரா, சிவராமன், ஹரிணி, திப்பு, டி கே கார்த்திக், அத்தனை பேர் பாடுறது. பாவிஜி எழுதின பாட்டு கார்த்திக் ராஜா இசையில் டூம் டூம் டூம்.

2:38 நிமிடங்கள். இசக்கி தங்கம், கண்ணன் பி மேட்டுப்பட்டி, பர்வதவர்த்தினி, விழுப்புரம் முரளிதரன். வழக்கம் போல் அவர் போஸ்டர் சூப்பராக டிசைன் பண்ணி நமக்காக அனுப்பி விட்டுருக்காரு. மேலப்பேர் தயாளன், செல்வகுமார், எம்ஜி, கேஎம் கார்டன்லேருந்து நடராஜன், சுப்பையா புத்தகரத்திலேருந்து, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலேருந்து, மாதவரம் வீரராகவன், விதவிதமான பாடல்கள், விளங்க வைக்கும் ராகங்கள், வளமான கவிதை வரிகள், துவக்கமான தொகுப்புரை, பாடும்போது வரல பாருங்கள், இதெல்லாம் இடியுது. இப்போ இந்த மாதிரி லைன்லாம் மாற்றணும். வானொலி தந்திடும் கீதங்கள், வந்தமை நெஞ்சில் மகிழ்ந்தவை, வாரமுறு இன்பம் தரும் செழிப்புரை, அம்மா இங்கே வா வா, ஆசை புத்தம் தா தா மாதிரி கரெக்டாக வரணும். அந்த ரிதம் மிஸ் ஆகுது, ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. அடுத்த நிகழ்ச்சிக்கு வேறு ஏதாவது எழுதி

காட்டுப்பாக்கத்துலேருந்து அந்தோனிராஜ், செல்வா கதிரவேல் அண்ட் அன்புராணி, எம் ரவிச்சந்திரன் ஆடல் பாடல் ஜாலியாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாரு. கோகுல் ரவி, அலிவலம், தீனதயாளன், பழனிவேல் எல்லாரும் ஓகே. புரசைவாக்கம் சௌந்தரராஜன், தாய்நாடு பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஜாலியாக இருந்தது கேட்டு அண்ட் அந்த பாட்டை ப்ளே பண்ணதுக்கு நன்றி என்கிறார். சூப்பர் ஆர்மை ஆண்டிமடம் கார்த்திகேயன் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி எரவாஞ்சேரி சாகலம் என்ன சொல்கிறேன், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது பண்ணலன்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு டைலாக் வரல ஒரு படத்தில் அந்த மாதிரி பாட்டெலாம் நல்லா இருக்குது வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியாது சரி பரவாயில்ல வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. கவுந்தம்பாடி சென்னியப்பன் கைத்தட்டுறார் ஜாலியாக. அண்ட் இதெல்லாம் எங்கே கண்டுபிடிக்கிறீங்க, நானும் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் நானும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன் எல்லாம் எங்கே இருக்குங்கிறத உட்காந்து கேட்கணும். வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து பெரியார் நகர் ராஜேஷ், இன்பா இலக்கியா, ஓ என் பேர்லேயே ஒன்று ஓகே, என் பேர்லேயே ஒரு இலக்கியா வந்திருக்காங்க ஓகே, வாழ்த்துக்கள் என் பேரை வச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழை சுந்தர் திருவண்ணாமலையிலேருந்து,

வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து பெரியார் நகர் ராஜேஷ். இன்பா இலக்கியா? ஓ, என் பேர்லேயே ஒன்று. ஓகே, என் பேர்லேயே ஒரு இலக்கியா வந்திருக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள். என் பேரை வச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழை சுந்தர் திருவண்ணாமலையிலேருந்து. பல பாடகர்கள் இப்போ சேர்ந்து பாடும்போது அப்படியே அப்படி என்று இருக்கிறது. தூத்துக்குடி பாலசுப்ரமணியன். கேட்க போகிற அடுத்த மூணு பாடல்கள் பல பேர் சேர்ந்து. அது நல்லா இருக்கும் இந்த பாட்டில். அது அண்ட் ஸ்டார் படத்தை தொடர்ந்து குரு படத்திலிருந்து. அண்ட் இந்த குரு பாட்டை தொடர்ந்து ஏ டி எம் பட பாட்டு, அழகிய தமிழ் பகன் படப்பாட்டு. இப்போது நீங்கள் கேட்க போகிற இந்த பாட்டு கார்த்திக் சித்ரா சிவராமன் குரல்களில், பழனி பாரதி எழுதினது, ஏஆர் ரஹ்மான் இசையில், ஸ்டார் படத்திலேருந்து. எங்கள் ஸ்டைல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.2 பாரதி, தமிழ் எஃப்எம்ல இன்பா கூட. ஸ்டே டியூன். மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருங்க.

0: செடியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3.
1: ரெண்டு மாங்காடோய், ரெண்டு மாங்காடோய், அடவத்த கல்லு, அடவத்த கல்லு, ரெட்டை மாங்கா, அடவத்த கல்லு, ஒத்த கல்லு, ரெண்டு மாங்கா.
2: எஸ்பிபி சித்ரான் கோரஸ் குரல்கள்ல குரு படத்துல

பாரத பிரதமர் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில் முனைவோரின் பங்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பாக பெண்கள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினரை தொழில் முனைவோராக உருவாக்குவதன் மூலம் வேலை வாய்ப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அதிகரிக்க முடியும். இந்த நோக்கத்துடன் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களில் ஒன்றுதான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஏப்ரல் மாதம் 5 தொடங்கப்பட்டது. பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகங்களை சேர்ந்தவர்களும் பெண்களும் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு வங்கிக் கடன் வசதியை கிடைக்கச் செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை வங்கிக் கடன் வழங்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கடன் உற்பத்தி, சேவை அல்லது வர்த்தக துறைகளில் புதிய தொழில் தொடங்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு வங்கி கிளையும் குறைந்தபட்சம் 1 பெண் தொழில் முனைவோருக்கும் 1 பட்டியலின அல்லது பழங்குடியின தொழில் முனைவோருக்கும் புதிய தொழில் தொடங்க கடன் வழங்குவதை ஊக்குவிப்பதாகும். உதாரணமாக, 1 பெண் புதிய உணவு பொருள் தயாரிப்பு நிறுவனம் தொடங்க விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். தொழில் தொடங்குவதற்கு தேவையான முதலீடு இல்லாத நிலையில் தகுதி மற்றும் வங்கியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப நிதி தடையை ஓரளவு குறைக்க முடியும். இத்திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதுடன் தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல் மற்றும் வங்கிக் கடன் பெறும் நடைமுறைகள் தொடர்பான உதவிகளும் வழங்கப்படுகின்றன. தொழில் முனைவோர் தங்களது தொழில் திட்டம், முதலீட்டு தேவை மற்றும் திருப்பிச் செலுத்தும் திறன் போன்றவற்றை கருத்தில் கொண்டு வங்கியை அணுக வேண்டும். ஒரு தொழிலை தொடங்குவது மட்டுமல்லாமல் அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு திட்டமிடல், சந்தை மற்றும் புரிதல், நிதி மேலாண்மை மற்றும் வாடிக்கையாளர் தேவைகளை அறிதல் ஆகியவையும் அவசியம். எனவே கடன் பெறுவதற்கு முன்பு தொழில் திட்டத்தை தெளிவாக தயாரித்துக் கொள்வது முக்கியமானது. பெண்கள் மற்றும் பட்டியலின பழங்குடியின சமூகங்களை சேர்ந்தவர்களின் தொழில் முனைவு திறனை வளர்ப்பதன் மூலம் அவர்கள் தங்களுக்கான வருமான வாய்ப்பை உருவாக்குவதுடன் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வமும் அதற்கான சரியான திட்டமிடலும் உள்ளவர்கள் தங்களது தகுதிக்கு

ஏற்ப இத்திட்டத்தின் வாய்ப்புகளை பற்றி வங்கிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அரசு வழிகாட்டுதல்கள் மூலம் தெரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். தொழில் முனைவோரின் கனவுகளுக்கு நிதி ஆதரவு கிடைக்கச் செய்வதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பதே ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
1: மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை விவித் பாரதி தமிழ் பண்பலை மண்டே மியூசிக் டே பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். கேட்க போற வர்ணஜால பாடல்கள் என்னென்ன? முதல் நாள் காதல்ல இருந்து நரேஷ், முகேஷ், கோபால் அண்ட் மகதி குரல்கள்ல ஹாரிஸ் மியூசிக்ல. அதை தொடர்ந்து கோ படத்துல இருந்து ஆலாப் ராஜு, பிரசாந்தினி, ஸ்ரீசரன் குரல்கள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல. அதை தொடர்ந்து இந்த பாட்டு ரூப் குமார் ரத்தோட் குரல்ல. வாமனன் படத்துல இருந்து யுவன் இசையில. கேட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சு, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. அதிகம் கேட்காத ஒரு பாட்டு, தொடர்ந்து கேளுங்க. அதை தொடர்ந்து பையா பட பாட்டு யுவன் மேஜிக்ல. ஓகே, இந்த நான்கு பாடல்களும் அடுத்தடுத்து 102.3 தமிழ் எஃப்எம்ல மண்டே மியூசிக் டே இன்பா கூட. ஸ்டே டியூன்ட்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: நாமத்துக்குமார் எழுதின இந்த பாட்டு ரூப்குமார் தொட்குரல்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில, வாமனன் படத்துல.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேயர்களே,

0: உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரம் தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்,
1: புது புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

3:21 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 22.4 தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1000 லட்சம் கோடி முறை கேட்ட அதே பாட்டு தான், ஆனால் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க. இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசை ஆவோம். அதான் மண்டே மியூசிக் டே. ஓகே, வாழை சுந்தர், காட்டு பகவான் தோனிராஜ், சாந்தி ரமேஷ், செல்வ கதிர்வேல், செல்வா கதிர்வேலா செல்வ கதிர்வேலா தெரில, எப்படி இந்த பாட்டெலாம் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கும்பகோணம் அலைவரிசையில் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிற பாக்கியராஜ் கேட்டிருக்கார். மைண்டில் இருக்குது அவ்வளோதான், அண்ட் கம்ப்யூட்டரில் இருக்குது, ரெண்டாவது சிம்பிள் ஆன்சர். ஓகே, முனிவேல் குமரன், சூப்பர் பாட்டு, என்ஜாய் பண்ணுங்கள். ரெட் ஹில்ஸ், அயத் பாஷா, சிவராமன், சிங்கர் சிவராமன் நாகராஜன், ஐஸ்கிரீம், நோ ஐ டோன்ட் லைக் தட் ஐஸ்கிரீம்லாம். நமக்கு பாருங்கள் மேலே ஒரு ஐட்டம், பர்வதவர்த்தினி, நம்ம ரெகுலர் ஐட்டம், அவங்களுக்கு தெரியுது இந்த நேரத்துக்கு இந்த ஃபோட்டோ போடணும் அப்படின்னு, அந்த பசியை கிளப்பி விட்றது அப்படின்னு ஒரு போடுவாங்க அவங்க வழக்கமாக. எப்பா இதை செய்யாதீங்கன்னு சொன்னாலும் என்னை அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணாதீங்க, நான் பாட்டுக்கு நல்ல பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். மேலே போயிட்டு தயாளர் அந்த அதை தொடர்ந்து வந்து விட்டார் இன்பா, இனி கேட்போம் தெம்பா. இந்த மாதிரி அம்மா எங்கே வாவாக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் இவர் கொடுத்துருக்காரு. யாருக்கு பதிலாக? மாதவரம் வீரராகவனுக்கு பதிலாக ரெட்டில் சயத் பாஷா. அனந்தலட்சுமி ஆவடியிலேருந்து கொடமண்டப்பட்டி கேவி ஜெயசீலன், ஆண்டிபடம் கார்த்திகேயன், வண்ண பாடல்களாக கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு பாட்டில் ஒரு வண்ணம் வரும் அப்படின்னு வந்தோம்னா அது எப்படி வரும் அப்படின்னா, தென்றல் வந்து தீனும். அது கேட்குறப்போ நேச்சுரலாக எனக்கு ஒரு லட்சம் கலர் வந்து ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி இவருக்கு வர்ணஜாலம் பாட்டில் வண்ணங்கள் வருது அப்படிங்கிறாரு. சந்தோஷம், ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. சபரி மனோஜ், அதை தொடர்ந்து கோடிக்கால் பாளையம், சாகுல் அபிஜ் ராஜா. ஒன்றே ஒன்று தான் அதில் மாற்றுறோம், நீங்கள் முடிஞ்சால் எடிட் பண்ணுங்கள். ஓகே, என் பேருக்கு பின்னாடி தயவுசெய்து ப்ளீஸ் கேட்டு தொடர்ந்து பாட்டை கேட்டுக்கிட்டே அதை பண்ணுங்கள். நடராஜன், சுப்பையா புத்தகத்தில் இருந்து ஆண்டு அதை தோடுறது என்ன பண்ணுங்கன்னா, எல்லோரும் ரெடியாகுங்க பாட்டு விளையாட்டுக்கு. கேட்டிங்கள பழைய பாட்டை கொடுத்தீங்க, ஓரளவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து அப்படியே அப்படிம்போம் அப்படின்னு, அந்த மாதிரி உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான 3 கிளிப்பிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ரெடியாகுங்க. யுவன் தன்வி குரல்களில், நாமத்துக்குமார் எழுதின இந்த பாட்டு யுவன் இசையில், பையாப்பட பாட்டு.

பாட்டு ஏன் அடி அடி வந்து நடுவில் பேசுகிற அப்படின்னு யாராவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஐ எம் வெரி சாரி. அண்ட் பாட்டுக்கு நடுவில் பேசி தான் ஆகணும். என்ன பாட்டு கேட்க போறீங்கன்னு சொல்லி தான் ஆகணும். கேட்க போகிற அடுத்த சூப்பர் ஹிட் 4 பாடல்கள் ஜிவி ஸ்பெஷல், 2 பாடல்கள். இந்த பாட்டு அங்காடி தெரு படத்தில் இந்த ஜிவி மட்டும் சொல்லக்கூடாது, அதோட சேர்த்து நாமத்துக்குமாரியும் சேர்த்துக்கணும் எழுதினவர். ஓகே, அண்ட் அதை தொடர்ந்து கேட்க போகிற அடுத்த பாட்டு ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் ஒரு பாதி கதவு. அண்ட் அதை தொடர்ந்து ஸ்வேதா மோகன் ஸ்பெஷலாக 2 பாடல்கள் அடுத்தடுத்து. 3 படத்துலேருந்து, இல்லை இது கொடி படத்துலேருந்து. ஓகே, சிரிக்கி வாசம் பாட்டு. அது தொடர்ந்து அப்புறம் தான் இந்த 3 பட பாட்டு. ஓகே, நீ பார்த்த பாட்டு விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா மோகன் குரல்களில்.

0: நாலு பாடல்கள் அடுத்து 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல மஞ்சள் மியூசிக்ல இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இந்த பாட்டுக்கான கிரெடிட்ஸில் ஜிவி பிரகாஷ் அண்ட் நாமத்துக்குமார் ரெண்டு பேரை பற்றி சொன்னோம். அதோடு சேர்ந்து நம்ம சொல்லாமல் விட்ட ஒரு மூன்று பெயர்கள் யார் யார் என்றால், இந்த பாட்டில் நரேஷ், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரன் கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒரு பாட்டு முடிந்த பிறகு அதை பேசுவதற்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். அண்ட் மிக முக்கியமாக வசந்தபாலன், இயக்குனர் வசந்தபாலன், இந்த பாட்டு, இந்த படம் மிக முக்கியமான படம் அங்காடித்தெரு தமிழ் சினிமாவில். அண்ட் இந்த காட்சி, இந்த காதல், இந்த சூழல் அப்படிங்கிறத அவர் உருவாக்கியிருக்கார்ல, அது சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். அந்த கிரெடிட்டில் முக்கியமான கிரெடிட் இயக்குனருக்கும் சேரும். ஓகே, கேட்க போகிற அடுத்த பாட்டு தாண்டவம் படத்தில்.

ஐனாவரம் அப்பு டெய்லர் என்ன சொல்கிறாரு என்றால், முத்துக்குமாரை நான் மிகவும் மிஸ் செய்கிறேன் என்கிறார். நான் முத்துக்குமார் பாட்டு தான் இதுவும்.

0: தெளியிற குறையிற சரியிற அலையிற
1: ஒட்டி குழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

கேட்ட அந்த பாட்டு ஆனந்த் அரவிந்த் ஆக்ஷன், ஸ்வேதா மோகன் குரல்கள், விவேக் எழுதினது, சந்தோஷ் நாராயணன் இசையில கொடி படத்துல இந்த பாட்டு, விஜய் யஸ்வாஸ், ஸ்வேதா மோகன் குரல்கள், அனிருத் இசையில த்ரீ படத்துல இருந்து.

ஓகே, மெலடியாக கேட்டு ஒருவேளை கண்ணை சேர்ந்து அப்படியே செட்டில் ஆக நினச்சிருந்தீங்க என்றால் உங்களுடைய உறக்கத்தை எழுப்புவதற்கு தான் அடுத்த ரெண்டு பாட்டும். எதுக்காக

ஏன்னா அப்போ தான் நீங்கள் எனர்ஜியாக பாட்டு விளையாட்டுக்கு ரெடி ஆவீங்க. நிவாஸ் கே பிரசன்னா பாட்டு தீ கொளுத்தி பைசன் காலமாடன், அது தொடர்ந்து மோனிகா சுப்லாஷினி அனிருத் பாடல்கள். ஓகே, இந்த ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு எனர்ஜியோடு ரெடி ஆகுங்க பாட்டு விளையாட்டுக்கு 4 மணிக்கு.

கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

நானாலும் கொஞ்சம் டயர்ட் ஆகல. அப்படிதான் அது. ஓகே, ஏன் இப்படி வந்து ஸ்லோவா இருக்கட்டெல்லாம் என்ன கேட்காதீங்க. ஓகே, 102 புள்ளி 3 உத்பாதி தமிழ் FM ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துல பாட்டு விளையாட்டுக்கு தயாராகுங்கள்.

நாலு மணி ஒரு நிமிடம் ஆயிடுச்சு. ரூல்ஸ் உங்கள் அத்தனை பேத்துக்கும் தெரியும். நீங்கள் டயல் பண்ணுவீங்க, நான் ஏதாவது ஒரு கிளிப்பிங்க உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், அது கண்டுபிடிக்கணும். அந்த கிளிப்பிங் என்பது நீங்கள் கேட்காததோ புதுசாக நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. நீங்கள் 1000,00,000,000,000 முறை கேட்ட ஒரு பாட்டில் இருந்து தான் நான் ப்ளே பண்ணுவேன். குறிப்பாக அதில் ஏதாவது ஒரு வரி ரெண்டு வரியை கேட்பேன். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி 2952085328389871 நம்பர்ஸ்க்கு 0444 சென்னைக்கான எஸ்டிடி கோட்ஸ் ஆட் பண்ணி அப்புறமா டயல் பண்ணுங்கள். 29 52 08 53 28 38 98 71 பழைய பாட்டாக போடுங்க, நாங்கள் எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம் என்று கேட்ட அத்தனை பேர்த்துக்காகவும். பழைய என்பது கிட்டத்தட்ட இப்போ நேத்துங்கிறதே பழசு தானே, அதனால் இடைக்காலத்தில் வந்த பாட்டு அப்படிங்கிறதையும் நான் பழைய பாட்டாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கிளிப்பிங்காக ப்ளே பண்ண போகிறேன். அதை நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும் ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் கேட்குற நண்பர்களுக்காக நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட போகிறேன். முதல்லையே ப்ளே பண்ணி காட்டிடுவேன். இந்த ரெண்டில் இருந்தால் கேள்விகள் அப்படின்னு அதை நீங்கள் முயற்சி பண்ணி டயல் பண்ணி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே. நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய மொதல் கிளிப்பிங் இதுதான். அண்ட் நீங்க பதில் சொல்ல வேண்டிய இரண்டாவது கிளிப்பிங் இதுதான். டயல் பண்றப்போ மனசு சோர் உறாமல் அண்ட் ஜாலியா வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக உங்களை சியர் பண்றதுக்காக நம்ம வந்து சியர் லீடர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்.

இதை ப்ளே பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் உங்கள் டயல் பண்ணுற ஃபோனுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் 10-20 கூட்டமாக நின்று தேவதைகள் அத்தனை பேர் நின்று உங்களை ஓகே கமான் கமான் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த மாதிரி மனசில் நினச்சிட்டு பதிலை சொல்லணும். ஓகேவா? ஜாலியாக விளையாடுங்க. 2952085328 3288 9871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். நம்ம கூட மொதல் நேயர், எப்பவுமே மொதல் நேயர் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்தளவுக்கு ராசியானது. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன என்றால், ஐயோ அப்படின்னு பார்த்தா 10வதா 11வதா வரும்போது அவங்க வந்து டயல் பண்ண அவங்களுடைய கிளிப்பிங்கெல்லாம் நல்லா கேட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, 2952085328 3898 9871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். பாட்டு விளையாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, பாட்டுக்கு அப்புறமா சாய் பாடுற பாட்டு, பால் டப்பா கூட சேர்ந்து பாட்டு, டியூட் பட பாட்டு.

0: இப்போ 4:09 நம்மோடு முதல் லேயர் இணைகிறார். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீர்கள் சார்?
1: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையில இருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
0: பி எம் சரவணன், உங்க கிளிப்பிங்?
1: ஆமா சார்.
0: ப்ளே பண்ணவா?
1: ஆ, ப்ளே பண்ணுங்க சார். ஒரு வாரம் ஆயிடுச்சு சார் உங்கள்கிட்ட பேசி.
0: மிஸ் பண்றீங்க அப்ப என்ன?
1: ஆமா சார், உங்களை மிஸ் பண்றேன் சார்.
0: ஏன் வீட்லயே இதெல்லாம் சொல்றது இல்ல
1: சார்?
0: ப்ளே பண்ணவா?
1: ஆ, ப்ளே பண்ணுங்க சார்.
0: இது உங்களை உற்சாகப்படுத்த.
1: உங்க
0: பேர் சொல்லுங்க.
1: பி எம் சரவணன்.
0: ஓகே, பி எம் சரவணன். எங்க இருந்து?
1: கும்பகோணம்.
0: கும்பகோணத்துல இருந்து. ஏன் ரெண்டாவது முறை கேக்குறேன் சொல்லுங்க.
1: தெரியல சார்.
0: இங்க ஒரு ஏஐ இருக்கு, உங்க பேரை எழுதி நான் ஃபீட் பண்ணிடுவேன். அதுக்கு நாளைக்கு நீங்க நைட்டு ஃபுல்லா கூப்பிடவே முடியாது.
1: சரிங்க சார், சரிங்க சார். ஒரு தடவை தான் சார் வருவேன்.
0: எல்லாத்தையும் நம்புறீங்க. அதே மாதிரியே எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கணும். சரியா?
1: சரிங்க சார். அதெல்லாம் ஒரு தடவை சார். ஆமா சார். ஓகே,
0: நன்றி, வணக்கம். ஏன் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுறேன் சொல்லுங்க.
1: என்னன்னு தெரியல சார், சொல்லுங்க சார். நீங்க
0: இங்க உள்ள ஸ்டுடியோல இருக்கிறவங்களுக்கு தான்.

0: அவசியம் தெரியும். நன்றி, வணக்கம். அடுத்த நேயர், யார் பேசுறீங்க? ஏன் நீங்க பதில சொல்லிடுவீங்களா? நான் இதை வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓட்டலான்னு பார்த்தேன்னு. சரி சொல்லுங்க, கிளிப்பிங் போடணுமா இல்ல பதில சொல்லிடுவீங்களா? சரி ஓகே. என்னது பாட வேணாம், பதில் இது மட்டும் சொல்லுங்க, வரிய மட்டும் சொல்லுங்க.
1: ஒரு
0: அத்தான் ஒரு அத்தான்,
1: ஒரு அத்தான்
0: உருகத்தான் மாட்டிக்கிட்டீங்களே. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த நேயர், நீங்களும் சூப்பரா பேசுறீங்களா? ஓகே, இது முடக்கத்தானா? முருங்கக்காவா? முருகன், அவர் பேர் அத்தான், பேர் முருகனா? சரி ஓகே. கலா என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேர் முருகன், அதனால முருகத்தான் அப்படின்னு கூப்பிடுறாங்களா?
1: ஆமா சார்.
0: ஓகே, பாப்போம் அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நன்றி,
1: நன்றி சார்,
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
2: வணக்கம், வணக்கம் சார். நான் ரெண்டு சொல்ல ஹயத் பாஷா, ஜெய் புனிஷா சார்.
0: ஹயத் பாஷா சொல்லுங்க.
2: அதாவது இணையத்தான் இணையத்தான், கருகத்தான் கருகத்தான், உருகத்தான் உருகத்தான்.
0: ஓகே, உருகத்தான்
2: உருகத்தான்,
0: உருகிறது பனிக்கட்டி மாதிரி, ஐஸ்கிரீம் மாதிரி.
2: ஆமாம், அதே தான் சார்.
0: ஓகே, நன்றி, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: ம், யார் பேசுறீங்க? நாயகனை பிரியால். எப்படி ஒரு பேரை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, நாயகனை பிரியால். கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் மாதிரி. சரி வாங்க, விளையாட்டுக்கு வந்துருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சொல்லுங்க சார்.
0: ஓ, உங்களுக்கு கிளிப்பிங் போடுறேன். கண்டுபிடிச்சிங்களா? ரெண்டாவது வரி
3: இணையத்தான் இணையத்தான்.
0: ரெண்டாவது வரிக்கு வந்துருங்க.
3: உருகத்தான் உருகத்தான்,
0: வெறும் உருகிறதா ஐஸ்கிரீம் மாதிரி, அதானே? சரி, அவ்வளவுதான். அவங்கள ராஜலட்சுமியும் அதான் சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: வணக்கம், காட்டாத்தூர் பழனிவேலுங்க.
0: காட்டாத்தூர் பழனிவேல் சொல்லுங்க.
4: ஒரு அத்தான் ஒரு அத்தான், உருகத்தான் உருகத்தான்,
0: ஒரு அத்தான்.
4: ஆமா,
0: ஓகே, ஒரு அத்தான் அப்படிங்கறது உங்களுடைய பதில்.
4: ஆமா சார்.
0: ஏன் ஒரு அத்தான்ங்கறாங்க? பாத்து அவங்கள தான் கேக்கணும் அப்படிங்கறீங்க. ஓகே, நான் நினைச்சதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த பாட்டெல்லாம் அடிக்கடி கேட்டது, இதெல்லாம் ரெண்டாவது காலரே பதில் சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ 7-10 பேர் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் பதில் சொல்லவில்லை. தத்துவம் தலாங்கு தத்துவம் வெற்றி விழா படத்துலேருந்து அந்த பாட்டு, அந்த பாட்டை நான் மறுபடியும் போடுறேன். இதை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு லைனில் வாங்க. 2952085328389871 நம்பர்ஸ்க்கு 044 சென்னைக்கான எஸ்டிடி கோட் ஆட் பண்ணிக்கோங்க. முடிந்தளவுக்கு ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண நேயர்கள் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழியை விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருந்தாலும், கண்டுபிடிச்சு எப்படியாவது நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்கள் ஆர்வத்தை ஃபேஸ்புக்கில் காட்டிட்டு லைனில் டயல் பண்ணுற நேயர்களுக்கு வழி விடுங்க. ஓகே, கேட்க போகிற அடுத்த பாட்டு கோல்டு தேவராஜ் பாட்டு. எந்த படத்தில் இருந்து என்றால், இருங்க நான் பார்த்துறேன், மறந்துட்டேன். ஓகே, மாடர்ன் கொடை விழா படத்துலேருந்து ஒரு சம ஜாதி பாட்டு. இந்த பாட்டை விபின் இசையில் நெய்வேலி பாரதி குமார் எழுதின பாட்டு, கோல்டு தேவராஜ் என்கிற நாட்டுப்புற பாடகர் அவருடைய வாய்ஸில். ஸ்டேடியூன் 2102.3 பாரதி தமிழர்.
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ்.

0: ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
1: வெயில மழையில நிற்கும் சாமி, எங்க வேர்வ துளியில நிறைஞ்ச சாமி, கருவாட்டில் மணக்கும் பனையடி மாட.

பட்டையன் நடந்த இங்க வந்தோ சாமி, பட்டையன் சோத்தில் பசியாரோ எங்க

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 19 நிமிடங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டு கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். டயல் பண்ணுற அடுத்தடுத்த நேயர்களும் இன்னும் கண்டுபிடிக்காதனால உங்களை சியர் பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த கிளிப்பை இங்கே பார்த்து பிளே பண்ணுவேன். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கம். உங்களுக்கு தேவைப்படாது, ஒன்லி ஃபார் ஜென்ஸ் இது. ஓகே சொல்லுங்க, உங்க பேரு? நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. வருதா?
2: சரி
1: சரி. அந்த தவல்காரன் காதுல உழுகுற மாதிரி சொல்லு அப்படின்னு கரகாட்டக்காரன்ல செந்தில் ஒரு வேலையை செய்வார்ல, அந்த மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தா. சரி வேண்டாம் விடுங்க.
2: இல்ல சார், இதுக்கு முன்னாடி ஒரு நேர் வர சார், அவருக்கு வரும்போதா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த தோரங்க இது கும்பகோணம் தோரங்கிருச்சி சரவணன், ஜி சரவணன் வர்றாருல்ல,
1: ஆமா,
2: அவர் வரும்போதா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சின்ன முண்டை படத்துல ரஜினி சார் வருவாருல்ல,

0: ஐயம்பாட்டை அறுவடை நம்பி
1: கலிய பெருமாள் சந்திரன்
0: இந்திரன் உங்களுக்காக அந்த கிளிப்பிங் மீண்டும் தத்துவம் தலாங்க தத்துவம்
1: என்ன
0: சொல்றாங்க
1: நன்றி
0: வணக்கம் யார்
2: பேசுறீங்க
0: உற்சாக பானம் தேவையா
2: இல்ல சார்
0: ஓகே சொல்லுங்க
2: எனக்கு
0: இந்த ஒரு கிளிப்பிங்க ஒரு மணி நேரம் ஆகிவிடும் என்பதை உங்க பதில்கள் இருந்து தெரியுது நீங்க யாரு கண்டுபிடிக்க
2: மாட்டீங்கன்னு
0: தெரியுது நன்றி வணக்கம் குறைங்க
3: குமார் பேசுறேன் பட்டாபுரம்
0: குமார் உங்களுக்கு சியர் பண்றோம் ஓகே

0: எப்படி உற்சாகம் ஆயிட்டீங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: உற்சாகம் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன் இந்த மியூசிக் கேட்டு.
1: ஆமாம் சார், ஆயிடுச்சேன் சார்.
0: ஓகே, சியர் இவங்க பேர் சியர் லீடர்ஸ் இந்த பாட்டுக்கு, இந்த இந்த நிகழ்ச்சிக்கு. கண்டுபிடிச்சிங்களா அந்த லைனை?
1: பெருங்கலத்தூர்ல இருந்து பூர்ணா தேவி.
0: பெருங்கலத்தூர் பூர்ணா தேவி முத முறை பேசுறவங்க கிட்ட நினைக்கிறேன். முத புது நேயரா நீங்க?
2: ஆமா சார்.
0: பூர்ணா தேவி கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சேம் தான் சார், ஒரு அத்தான் ஒரு அத்தான்.
0: ஐயோ இல்லையே, இருந்தாதான் நான் சொல்லியிருப்பேன். நான் ஏன் இன்னும் 4:20 வரைக்கும் இதையே கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: சொல்லுங்க சார்.
0: ஓகே, யாரு சொல்றாங்கன்னு பாப்போம், பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஓகே
2: ஓகே சார், தேங்க்யூ.
0: வணக்கம். பெருங்கலத்தூர் பூர்ணா தேவி வெல்கம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசியிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம்.
3: முருகத்தான்
0: சரி, ஓகே, அதுவும் பதில் இல்ல. நன்றி கால் பண்ணதுக்கு.
3: சார் சொல்லுங்க.
0: ஓகே, இல்ல அதான் நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. பதில் என்ன நீங்க கரெக்டா சொன்னீங்களான்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். நன்றி, வணக்கம்.
4: ஹலோ சார்.
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
4: வணக்கம், எம்டி ரவிச்சந்திரன், எஸ்டி நகர் அம்பத்தூர் சார்.
0: எம்டி ரவி சொல்லுங்க
4: சார். உருகத்தான் சார்.
0: கரெக்டா சொல்லுங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு வார்த்தையை கரெக்டா எம்டி ரவிச்சந்திரன் கரெக்டா கண்டுபிடிச்சு.

0: நடிச்சிருக்காரு. ரவிச்சந்திரன்,
1: சொல்லுங்க
0: சார். ஒரு வார்த்தையை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு வார்த்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வின்னர். இத்தனை பேர் டயல் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னொரு வார்த்தை என்னங்கிறத
1: நன்றி
0: வணக்கம். அடுத்து வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மயிலாடுதுறையிலேருந்து சாம்வேல் பேசுறேன் சார்.
0: சாம்வேல், மயிலாடுதுறை, சொல்லுங்க. முன்னாடி ஒரு பாட்டு தொடர்ந்து டயல் பண்ணுங்க. 2958 5328 3898 71 நம்பர்ஸுக்கு மிஷ்கின் குரல்ல இந்த பாட்டு பறந்து போக படத்துல இருந்து யுவன் இசைட.
3: என்ன வெறுக்கிறேன்?

0: தியசன் தியசன் ஏன் என்ன வெறுக்கிற?
1: I'm really sorry, da. I miss you, da. Please, என்கிட்ட வாடா.

0: தியசன் தியசன்
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: நான் என்ன கேட்டேன்?

0: வெற்றி விழால ஏகப்பட்ட முறை, நீங்க பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான முறை கேட்ட ஒரு பாட்டுல இருந்து ஒரு வரியை திரும்ப கேட்டேன். அந்த வரி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருந்தேன். இன்னும் யாருமே பதில் சொல்ல. எம்டி ரவிச்சந்திரன் ஒரு பதில கரெக்டாக சொல்லிட்டாரு. அம்பத்தூர் எம்டி ரவிச்சந்திரன், ஓகே. அண்ட் அவர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் வர்ற நேயர்கள் இன்னும் ட்ரை பண்ணி இந்த பதிலை, மீதி இருக்கிற பதிலை சொல்லலாம். அந்த பதில் சொல்ல வேண்டிய கிளிப்பிங் இது. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
1: ஹலோ வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: முத்து.
0: முத்து எங்க இருந்து? முத்து எங்க? முத்து புரசை வாக்கம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
1: உருகத்தான் உருகத்தான்
0: உருகத்தான் தானே அதுவும்? சரி, ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு, ஓகேவா? நன்றி, வணக்கம். 2952085328389871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. 044 சென்னைக்கான எஸ்டிடி கோட். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: மாணிக்கம் டைலர் சார்.
0: மாணிக்கம் எங்க இருந்து?
1: சீர்காழி.
0: சீர்காழி சீர்காழி ஃபேமஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய ஊர். ஓகே,
1: கரெக்ட் சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார்.
0: சரி, ஓகே, பதில் தெரியுமா? சொல்லுங்க. ஏன் கேக்குறீங்களே பதில?
1: பாருங்க சார், உரகத்தான் உரகத்தான். அடுத்த மறந்துட்டோம் சார்.
0: ஓகே, பரவாயில்ல, தப்பு இல்ல. 50 மதிப்பெண்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். பதில் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: என்ன
0: அத சொல்லுங்க? ரெண்டாவது அத்தான் கரெக்டா
2: சொல்லிட்டீங்க.
0: ஒரு இல்ல இல்ல, அது இருந்தா தான் சொல்லி இருப்பேன்.
2: அப்ப உருவா,
0: அது எப்படி நான் சொல்லுவேன்? அவருக்கு பேரே கொடுத்துட்டாங்க கமலுக்கு வெற்றி விழால. அவருக்கு பேர் வந்து
2: முருகரான்.
0: ஜாலியா இருக்குல்ல, மூளை வேலை செய்யுதுல, ஃப்ரெஷ் ஆகுறீங்களா? நன்றி, வணக்கம். ரெண்டு பேர் பதில கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, மாலினி தேவி அண்ட் எம் டி ரவிச்சந்திரன். உருத்தான் புர்ரத்தான், ஓகே, அவ்வளவுதான் பதில். அதுதான் அதான் முருகத்தான் அப்படின்னாங்க. இதுல பொரு அத்தான் என்ன அவசரம் அப்படின்னாரு வேப்பம்பட்டு டேனியல். அது ஜாலியா இருந்தது. அப்புறம் அரியத்தான் அப்படின்னாரு, அதில் அந்த ஆங்கிற அந்த சவுண்டே எல்லாம் இருந்தாலும் சொன்னாங்க. முருகத்தான் அப்படின்னாங்க கலா, அதுதான் வந்து இருக்கிறதுலே ஜாலி. ஓகே, அண்ட் அடுத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய கிளிப்பிங் எஜமான் படத்தில் இந்த ஃபேமஸ் பாட்டில் இருந்து டயல் பண்ணுங்க. முத்துராக்கு முத்துராக்கு. வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
3: யார் பேசுகிறீர்கள்
1: சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: ஜாலியா இருக்க.
1: ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்ககிட்ட பேசி.
0: உங்ககிட்ட பேசியும் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உங்க பேர் சொல்லுங்க.
1: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லா பக்கத்துல இருந்து சிவபிரகாஷ் சார்.
0: செங்கல்பட்டு சிவபிரகாஷ்.
1: ஆமா, உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன் சார். ஒரு மாசம் ஆச்சு சார், நான் ரொம்ப வர்றது இல்ல.
0: ஓகே, வெல்கம். ஜாலியா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: அதையும்
0: தாண்டி புனிதமான ரெண்டு உற்சாகமான சியர் லீடர்ஸ் இருக்காங்க.
1: நீங்க வந்தாலே அப்படி ஒரு உற்சாகம் கிடைக்கும்.
0: ஜாலியா இருக்கு, அவ்வளவுதான். அடுத்த 4 நாளைக்கான எனர்ஜியை கொடுத்துட்டு போறேன்.
1: நீங்க வந்தவன லைனே கிடைக்க முடியாது.

0: நான் ஆறதுல இந்த பாட்டே கண்டுபிடிச்சிட்டேன் சார். அவ்வளவு பேர் வந்தாங்க கட்சி மாலினி தேவி அம்மாவா கரெக்டா
1: சொல்லிட்டேன். மாலினி தேவி கரெக்டா கண்டுபிடிச்சேன்.
0: ஆமா சார், அவங்க கரெக்டா அதுதான் சார் நானும் வச்சிருந்தேன். கடைசி இருக்கல என்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க.
1: சரி,
0: அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
1: ஐயா
0: அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
1: நன்றி. பதில் சொல்றீங்களா? எஜமான் பாட்டு வரிகளுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அந்த பாட்டு போடுங்க சார்.
1: எந்த பாட்டு? எஜமானா? எஜமான் தான். ஓகே, பழைய பாட்டுக்கு பதில் சொல்லிட்டாங்க. எஜமான்
2: முத்து ராக்கு சுட்டு.
1: இந்த பாட்டை கேட்கறப்ப எனக்கு பக்கத்துல எது இருந்தாலும் இப்படி தாளம் போடுவேன். வணக்கம்.
0: இப்போ அவர் பாடுறது சொல்லணுமா சார்?
1: அந்த வரிய சொல்லுங்க. பாடினதெல்லாம் பாடினது வரி தானே.
0: அடி ராக்கு முத்து ராக்கு புதுரா கொடிய சூட்டு.
1: ரா
0: ரா கொடிய சூட்டு.
1: ரா கொடியா?
0: தொடர்ந்து
1: கண்டுபிடிக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம். வாழ்க வாழ்க்கும் மடிப்பாக்கம் கோபாலன். சேமார்க்கேல
1: ஜாலியா
3: இருக்கேன்.
1: மடிப்பாக்கம் கோபாலன்.
3: சொல்லுங்க.
1: ஜாலியா இருக்கேன். அந்த வரி கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கொடிய சூட்டு. ராக் கொடினா தலையில ரவுண்டா வில்ல மாதிரி வச்சு பின்னிப்பாங்க. ரவுண்டா
1: என்ன வித்தியாசம்?
3: பூ வைக்கலாம் வெளியில பண்ணி பவுன் முத்துக்கள்லாம் வைப்பாங்க. தென்முத்து செம்பவளம் எல்லாம் வச்சு அழகா பிரமாதமா இருக்கும். பார்த்தா லுக் அருமையா இருக்கும்.
1: எப்பெல்லாம் வைப்பாங்க அத?
3: சரிதானா?
1: ஓகே, எப்பெல்லாம் வைப்பாங்க? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவேன். எப்பெல்லாம் வைப்பாங்கிறத சொல்லுங்க. அது
3: அது போய் கல்யாண காட்சியில மாட்டிப்பாங்க. வெளியில வாசல போனா
1: ஃபங்க்ஷனுக்கு
3: போனா சூப்பரா
1: ரீல்ஸ் போடுறதா இருந்தா
3: தெரியாது. இப்ப எல்லாம் தெரியல.
1: இப்ப எல்லாம் அந்த ரீல்ஸ் போடுறதா இருந்தா வச்சுப்பாங்க. அப்படியா?
3: ஆமா, இப்ப எல்லாம் கிடையாது. அது ராக்கோடின்னு
1: பேரு. ராக்கோடி? ஓகே. நிறைய பேர் ராக்குடினாங்க. ராக்கோடி அப்படிங்கறது ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. சிவப்பிரகாஷ் அண்ட் மடிப்பாக்கம் கோபாலன்.
3: ராக்கோடி ராக்கோடிம்பா ராக்கோடிம்பா. சரி,
1: ஓகே ஓகே. நன்றி ஐயா, பெரிய விளக்கம், கரெக்டான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அது என்னங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறேன்.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஓகே, ஒரு ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா. நன்றி. வணக்கம். தண்டவாளத்துல ஓடுற ட்ரெயினை பிடிச்சிடலாம், ஆனா இங்க வர்ற லைனுக்கு போன் கிடைக்கிறது இல்லங்கிறாரு ரெட்டில் சையத் பாஷா. அப்படி பிஸி ஆயிடுச்சு நம்மளுக்கு, அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சா என்ன? வணக்கம்.
4: முன்னாடி நம்ம வீட்டுல பழைய நகன் சொல்லுவாங்களா, அப்படியே பத்திரமா வச்சுப்பாங்க. இந்த பொண்ணுங்க பெரியவங்களா இருந்து கல்யாணம் இதுக்கு மேல இது பெரிய நல்ல கொண்ட மாதிரியே தனியா கிளீனா தெரியும். ஆனா ஷைனிங் இருக்காது. என்ன ரொம்ப டல்லா இருக்கிறதுனால ஷைனிங் எல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு வேல்யூ. எல்லாம் ஆர்டினரி கடையில போய் உடனே எல்லாம்
1: எடுக்க முடியாது. ரா குடியா கொடியாங்கறதா என்னோட டவுட்.
4: குடி குடி கொடி இல்ல குடி.
1: ரா குடி? ராக்குடி ராயப்பேட்டை வெங்கட். இப்ப இப்ப நீங்க எல்லாம் சொல்ற விளக்கத்தெல்லாம் பார்த்தா இப்ப இருக்கிற யாரும் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் யாரும் வச்சுக்கவே முடியாது போல. யாருக்குமே இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வைக்கவே முடியாது. ஓகே, ஆனா அது அவங்களோட வசதி. அதெல்லாம் நீ ஏன் கேக்குற அப்படின்னு நம்மள திருப்பி கேட்டுருவாங்க. அதனால நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போவாங்க. ஆமா,
4: நன்றி ஐயா.
1: அவங்களுக்கு எது வசதியோ அதை அணிந்து கொள்ளட்டும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.
5: ஹலோ
1: ஹலோ
5: ஹலோ.
1: வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
5: ஆ, வணக்கம்.

0: சார், குன்றத்தூர்ல இருந்து சரஸ்வதி.
1: குன்றத்தூர் சரஸ்வதி.
0: ஆமா சார், இந்த
1: சொல்லுங்க.
0: ராக்கோடின்றது
1: ஆ
0: பில்ல சார், பெண்கள் சுடுற அந்த பில்ல ஜடக்கி வைப்பாங்க, ஜட வைக்கும் போது வைக்கிறது தான் அந்த ராக்கோடி.
1: ஓகே. நடராஜன்
0: ஓகே.
1: சுப்பையா புத்தகத்தில் இருந்து எனக்கு ரெண்டு ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. நீங்கள் சொல்கிற விளக்கத்துக்கும் அதுக்கும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரில. அது வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அலங்காரத்தில். சரி, அந்த பிள்ளையை எங்கே முடியல தான் சொல்லுவாங்கள்ல?
0: ஆமா சார், அந்த ஜடா பின்னுவாங்க, ஜடா இந்த ஜடா வைக்கிறதுல அந்த ரவுண்ட்,
1: ஓகே,
0: அது வச்சுதான் இந்த ஜடையே வைக்க முடியும்.
1: ஓகே
0: அதுதான் ராகுல்.
1: ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க, நன்றி.
0: ஓகே.
1: அண்ட் தொடர்ந்து வர நேயர்கள் இந்த ராக் குடி அல்லது ராக் கொடி என்பதற்கு என்ன விளக்கம் சொல்ல போறாங்க என்பதை ஆகாச வீரம் பாட்டை கேட்டு முடிச்சுட்டு கேட்கலாம். பிரதீப் குமார் வாய்ஸ்ல, சந்தோஷ் நாராயண் இசையில.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நான்கு மணி 45 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைய விளக்கம் இன்னைக்கு. ஆக்சுவலாக இது வந்து நான் அதை எதிர்பார்த்து தான் உங்ககிட்ட கேட்டது. கண்டிப்பாக உங்களில் யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வரியை சும்மாவாச்சும் ஜாலியாக கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதனோட அர்த்தத்தோடு தெரிஞ்சிருக்கும்னு. ஹரிஹரன் கர்ப்பமாக இருக்கும் பெண்ணின் தலைமுடிக்கு அலங்காரம் செய்து அவளுக்கு புதிய ராக் குடி என்ற தலை ஆபரணத்தை சூட்டுவார்கள். சூட்டுங்கள் என்று என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஐயோ, நான் எங்கே போகிறது? நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்காரு. இதை பார்த்துருக்கேம்மா அப்படின்னு குள்ளலிக்கிட்ட கேட்டேன். அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக தெரிவிப்பட்டது. ஹரிஹரன் படிச்சிடறல, லவ் பண்ணுறீங்களா பண்ண மாட்டீங்களா அது அப்படின்னு இஷ்டம். அந்த டைலாக் இன்னும் விட மாட்டீங்க நீங்கள். ராக்கு அல்லது ராக்குடி என்பது அக்காலத்தில் பெண்கள் தலையில் நடுப்பகுதியில், கூகுள் பண்ணியிருக்காரு, கூகுள் காப்பி பேஸ்டாக இருந்தாலும் இந்த தகவல் எனக்கு நல்லா இருக்குது. நன்றி அதை அனுப்புனதுக்கு. புதிதாக பிறந்த குழந்தைக்கு, அதாவது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் அதை பண்ணுவாங்க. ராக்குடி விடை சரிதான் எழுகின்றது தேவா. ஓகே, மிமிகிரி கல்லில் ஏன் இன்னும் ஃபோன் பண்ணல நீங்கள்? அது ஏதாவது ரஜினி டைலாக்லாம் பேசுவார். ஏன் நீங்கள் ராக்குடியே சூட்டு

அதான் பதில். அந்தோணிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து. தலைமுடியில் அணியும் வட்ட வடிவமான அணி, அணிகலன். ஓகே. அண்ட் வேறு யார்? அடையாளம் பட்டு, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி அண்ட் ஹரிஹரன், நடராஜன் அண்ட் மாதவரம், வீரராகவன். இவங்கெல்லாம் வந்து பன்னீர்செல்வம். இவங்கெல்லாம் வந்து செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம். அந்த உருத்தானா உருகத்தானா, இவங்க எல்லாருமே ஒரே பதிலில் தான் சொல்லியிருக்கிறதுனால அதை நான் படிக்கலை. ஏன் படிக்கலை அப்படின்னா, அதுக்கு ஒரு பதிலை போடாதீங்க. இனி வர்ற நேயர்கள் வந்து இருக்கிற மீதி நேரத்தில் இதிலிருந்து வர்ற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். அதை நல்லா கேட்டுக்கோங்க.

0: வணக்கம். ஏன் கட் பண்ணாரு? நான் அதெல்லாம் எண்ணி சொல்லுவேன்னு நினச்சிட்டாரு போல. வணக்கம் வணக்கம். ஏன் அதெல்லாம் என்ன வேணாங்க, நீங்கள் பதிலை மட்டும் சொன்னால் போதும். வணக்கம்.
1: புத்தூர் அரி.
0: திருப்பூர் அரியா?
1: புத்தூர், புத்தூர் அரி.
0: புத்தூர் திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிறதா இல்லை வேறு ஊரா?
1: இங்கே மணப்பாக்கம் போகுதுங்க.
0: மணப்பாக்கம். சரி, நான் வந்ததில்லைங்க ஐயா. அது சரி, அந்த கிளிப்பிங் மறுபடியும் உங்களுக்காக பே பண்ணவா?
1: மாங்காடு, மாங்காடு,
0: மாங்காடு. சரி, வந்தால் கூப்பிட்றேங்க ஐயா
1: உங்களை. ஓகே
0: ஓகே ஓகே. இது ஆ ஓகே, அது இருக்கட்டும், நம்ம இதுக்கு வந்துடலாம். இந்த வார்த்தை என்ன, முதல்ல தொடங்குற அந்த முதல் ரெண்டு வார்த்தைகள் என்ன இந்த கிளிப்பிங்கில்? ஜியா ஜியா ஜி ஜி ஜி. ஓகே ஜி, தேங்க்யூ ஜி. ஆவோ ஜி, நன்றி. வணக்கம் ஜி.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: சாமல்பட்டி தல வெங்கட் சார்.
0: சாமல்பட்டி வெங்கட் சொல்லுங்க. சாமல்பட்டி வெங்கட். வணக்கம். எம் கல்லுப்பட்டி. அது ஏன் வந்து உங்க ஊருக்கு இன்சியல் வச்சாங்க? சரி, அது ஜியா என்ன வார்த்தை அது?
2: மொத
0: வார்த்தை
2: என்ன?
0: ஜிஞ்சன்னாக்கடியா? ஜியா? நன்றி ஐயா. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: தேவிகா பல்லாவரம் சொல்லுங்க.
3: அது வந்து தி சார். டிங் டிங் நக்கடி டிங் நக்க நக்கடி டிங் டிங் நக்கடி.
0: ஜியா? ஜி.
3: ஜி ஜி
0: ஜி தானே?
3: ஜி ஜி ஜி.
0: தியா?
3: தா போட்டு மேல சுரி சார்.
0: தி. ஓகே ஓகே ஓகே. தேவிகா
3: முதல்ல வந்து உச்சது இல்ல சார். அது கல்யாணம் ஜடையில வச்சோம்னா அந்த ஜடை வந்து உய்யாம இருக்கிறதுக்கு அது வைப்பாங்க சார்.
0: ஓகே ஓகே ஓகே. அர்க்கணி ஜட மாதிரி இருக்குமா? எனக்கு அதான் டவுட். இந்த போட்டோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம்
3: இல்ல இல்ல.
0: அழகா இருக்குமா?
3: எப்படி இருக்கும்னா,
0: ஒரு படத்துல அர்க்கணி ஜட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
3: தெரியும் தெரியும். ஊர்வசி இவங்க
0: சுகாசினி. சுகாசினி.
3: சுகாசினி. இது வந்து எப்படின்னாக்கா, பால் வண்ணம் பருவம்.
0: ஐயோ பாட்டலாம். வாங்க, டைம் இல்ல.
3: நான்
0: பாக்குறேன், அந்த யூடியூப்ல பாத்துக்கிறேன். நன்றிமா.
3: நன்றி நன்றி சார்.
0: ஓகே. பெரும்பாக்கம் வளைஞ்சா தி என்கிற எழுத்தில் தொடங்குவதாக சொல்லி இருக்கிறார். வணக்கம்
4: நண்பா. மாலை வணக்கம் நண்பா.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
4: என்ன
0: சொல்றான்னு பதில் சொல்ல
4: மாட்டீங்களா?
0: நன்றி. வணக்கம். நன்றி. நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஓகே, 5 மினிட்ஸ் தான் இருக்கு.

0: ஓகே சார்.
1: ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.
2: ஹலோ,
1: யார் பேசுறீங்க ஐயா?
2: சார், மங்களகரமான மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க
2: சார். ஜிஞ்சன் நக்கடி ஜினக்கு நக்கடி ஜிஞ்சன் நக்கடி ஜினக்கனா
1: ஜீதனா?
2: எஸ்,
1: ஜின் என்கிறார் கேஎம் கார்டன் செல்வகுமார். நன்றி, வணக்கம்.
3: தாவரிசை
1: அதனால இந்த கிளிப்பிங்ல வர மொத வார்த்தைகள்ல வர மொத எழுத்து என்னங்கறத கேட்டுக்கிட்டு இருக்க. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் சார். வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
4: ராசாத்தி சோழமாதேவி.
1: சூளைமாதேவியா?
4: சார், காதலி.
1: சரி, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
4: டி சார்.
1: டியா?
4: ஆமா சார்.
1: டி
4: டி டி
1: டின்டின். ஓகே, ஜியும் இல்ல தீயும் இல்ல, டிங்கறீங்க.
4: நீ சொல்ற சார்.
1: சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.
4: நன்றி.
1: வணக்கம்.
5: ஹலோ சார். வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன்.
1: வெண்ணிலா முருகபாண்டியன்.
5: ஆமா சார்,
1: சொல்லுங்க.
5: அது டிண்டின் நாகடின் தான் சார் நினைக்கிறேன்.
1: டிண்டின் நாகடி தான் நினைக்கிறீங்க?
5: ஆமா சார்.
1: ஓகே, அடுத்த நேரத்தை கேட்டறலாமா?
5: ஆ, தேங்க் யூ சார்.
1: ஏன் அப்படி நினைக்கிறீங்க?
5: அது அப்படிதான் சார் கேக்குது. டி தான் சார். டா டி அந்த
1: டின் உங்களுக்கும் கேக்குது.
5: அதையே சொல்லாதீங்க சார், வார வாரம் சொல்றீங்க.
1: அது ரொம்ப ஃபேமஸ் இல்ல, அதனால ஜாலியா இருக்குல்ல சொல்றதுக்கு.
5: அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க சார்.
1: அது ஒரு ஃபேமஸ் காமெடி, நீங்க யூடியூப்ல பாக்கலாம்.
5: நீங்க சொல்றீங்களா சார், கேக்குறீங்களா சார், அதுக்கு அர்த்தம் என்னன்ட்டு நாங்களும் கேக்குறோம் சார் உங்களை.
1: நான் சொல்றேன் அப்போ, இப்ப இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு, இல்லட்டு நான் சொல்லிடுவேன்.
5: ஓகே சார், நான் சொல்றேன் டி அப்படி சொல்றேன் சார்.
1: ஓகே, அடுத்த நே. நன்றி, வணக்கம்.
5: ஓகே சார், நன்றி சார்.
1: வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: அவரிக்காடு அரிவளகன்.
1: அமெரிக்கால இருந்து அரிவளகனா?
6: அவரிக்காடு. அவரிக்காடு.
1: அவரிக்காடு. ஓகே ஓகே, அவரிக்காடு அரிவளகன்.
6: அரிவளகன்.
1: உங்களுக்கும் அந்த அழகா அமைஞ்சிருக்கு. மார்க்க பத்து மொத சந்து மாதிரி பேர். ஓகே.
7: ஏகப்பட்ட
1: ஒரு பெருங்கதையெல்லாம் நடந்துட்டு இருக்கு உலகம் போற, அதனால ஓகே வாங்க, அடுத்து நீங்க அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். உங்க பதில் என்ன? தொடர முடியாது. இந்த கிளிப்பிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுல தின் என்கிறார்கள் தா வரிசையில வர தீயும், அண்ட் ஜா ஜி ஜி வரிசையில வர ஜியும், அண்டு டி வரிசையில் வர டின் என்று மூன்று விதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. தேவிகா பல்லாவரத்துலேருந்து முதல்ல கரெக்டான பதிலை சொன்னாங்க. தின் தின் என்பது தான் தி, தா வரிசையில் வர்றது அவங்க சொன்னாங்க. அதை தொடர்ந்து அயனாவரம் அமுதா சொன்னாங்க. அண்டு ஏன் அது அப்படி வராதா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எப்படி கேட்குதோ அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக, அண்டு அந்த பாட்டில் அந்த போர்ஷன் வந்து அப்படிப்பட்டது. இந்த மாதிரி கோரஸ்லாம் வந்து சில லாஜிக்லாம் பார்க்கவே தேவையில்லை. உங்களுக்கு எப்படி பாட வருது அப்படி கூட ஜாலியாக பாடிக்கோங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, இந்த பாட்டில் வர்ற அந்த உற்சாகம் மாதிரி. ஆறுமுகம் சென்ட்ரிங், ஆறுமுகம் கண்டிகையிலேருந்து அனுப்பியிருக்காரு. பன்னீர்செல்வம் நான் சொன்னதுக்கப்புறம் பதில் அனுப்பியிருக்கீங்க, அதனால் நான் இதை வந்து போட்டியில் சேர்த்துக்க மாட்டேன். இருந்தாலும் நீங்களும் வின்னர். அண்டு இங்கே

நல்ல ஸ்டுடியோ குவாலிட்டியில் சவுண்டில் உட்காந்து கேட்டுட்டு நான் பதில் சொல்கிறதுக்கும் கரெக்டான பதில் சொல்கிறதுக்கும் ரேடியோவில் கேட்டுட்டு ஃபோனில் கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கும் உண்மையிலே வித்தியாசம் இருக்குது. அதனால் கலந்துக்கிற அத்தனை நேயர்களும் வின்னர்கள் தான். மறுபடியும் அடுத்த பாட்டு விளையாட்டில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் இந்தியா.

புவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது. நான் உங்க அர்ஜே குழலி. நீங்க இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில. ஓகே, மண்டே ஈவினிங் ஆட்டம் பாட்டம் கொண்டாட முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டு இருப்பீங்க. யார்ஜே இன்பா அப்படியே உங்கள்கிட்ட எல்லா க்வெஸ்டனும் கேட்டு

0: வர நான் கேச்சிருப்பாரு. இப்போ நீங்க கேட்க பண்ண போறது என்னன்னா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல போறது. என்னவா கேள்வி அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நிறைய பேர் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, இல்லைனா உங்களுக்கே இந்த கேள்வி தோணிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்கேன். அந்த கேள்விக்கு இன்னைக்கு நீங்க என்கிட்ட பதில் சொல்ல போறீங்க. இன்றைக்கி போனதில் நம்ம பேச போகிற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன பறவையாக மாறணும்னு ஆசை? நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்கும்பொழுது, இல்லை சில சில வீட்டு நாயெல்லாம் பெட்டெல்லாம் பார்க்கும்பொழுது, ஒரு நாயாக பிறந்திருக்கலாம், நல்லா சொகுசாக ஜாலியாக இருந்திருக்கலாம் அப்படிலாம் தோணும். சில பறவைகளை பார்க்கும்பொழுது, நம்மளும் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கலாம்ல, சூப்பர் பவர் மாறி இருக்கும்லன்னு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பறவையாக மாறணும்னு ஆசை அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. நீங்கள் கூப்பிட வேண்டிய எண்கள் 044-2952, 0-4-4-2-9-5-2-0-8-5-3, 2-8-3-8-9-8-7-1 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நான் கேட்ட கேள்வி, அதாவது எங்களுக்கு என்ன பறவையாக மாறணும்னு ஆசைன்றது என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போகிற அந்த முதல் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்துல இருந்து பிரபாகரன் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் பிரபாகரன் சார், கேள்வி தெரியுமா?
1: தெரியும் மேடம், தெரிஞ்சுக்கிட்டு தான் மேடம் பேசுறேன்.
0: சூப்பர், சொல்லுங்க.
1: காக்காவா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம்.
0: காக்காவா? ஏன்?
1: சுதந்திரமா அலையலாம், அழகா பிறந்துட்டு அடைபெற்று இருக்கிறதோட கருப்பா பிறந்துட்டு உலகம் ஃபுல்லா சுத்தி வரலாங்களா.
0: ஓ நைஸ் நைஸ், ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.
1: தேங்க்யூ மேடம், நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் உளியக்குடி. பேர் அன்னலட்சுமி.
0: அன்னலட்சுமி மேம் சொல்லுங்க.
2: அன்னப்பறவை.
0: அன்னப்பறவையா மாறணும் ஸ்வான், ஓகே, என்ன காரணம்?
2: அது பால் மட்டும் தான் சாப்பிடு, தண்ணி ஒதுக்கி வச்சிரும்.
0: ஓ, பிரிக்கும், பாலையும் தண்ணி பிரிக்கும் இல்லையா அண்ணம்? பார்க்கவும் அழகா இருக்கும். சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் விஜயா மேம், சொல்லுங்க.
3: நான் மயிலா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம்.
0: மயிலா பிறக்கணும், நேஷனல் பேர்ட். வேற ஏதாவது காரணம் இருக்கா?
3: அதோட தோகைய மழை வரும்போது விரிக்கும் இல்ல மேடம், அந்த மாதிரி விரிக்கணும் மேடம்.
0: ஓ சூப்பர், ஓகே ஓகே விஜயா மேம், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ மேம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
4: மேடம் நான் வந்து பாத்தீங்கன்னா காகமதா மேடம்.
0: காகமதா நீங்களும் பிறக்கணும்?
4: ஆமா மேடம்.
0: ஓகே, வேற ஏதாவது காரணம் இருக்கா உங்களுக்கு இதுக்கு?
4: மேம் அது என்ன மேடம், நல்லா கூடி வரலாம்ல,
0: எது கொடுத்தாலும் பகிர்ந்து உண்ணும், எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்லும்.
4: ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி.
4: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
0: வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
5: நான் திருப்பாச்சல்ல இருந்து எட்டியபுரம் சிவபத்தன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கம்மா.
0: சொல்லுங்க.
5: எனக்கு மயிலா தான் பிடிக்கும், எனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே மயில் எல்லாம் அப்படியே உலாத்தும், அதை பாக்க ஆச்சு. ஒரு முறை மழையில சரியான மழை எங்க வீட்டு மேலேயே இருந்து எல்லாரும் எங்க வீட்டு மேல மழை மயில் உட்காந்துருக்கேன், அது ஆடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது பாரு. அதே மாதிரி அது இருக்கிற இடத்துல பாம்பு இருக்காது பாருங்க, அதை நான்
0: பாத்துருக்கேன்.
5: நன்றிம்மா, நன்றிம்மா,
0: நன்றி. ஓகே, நேர்களெல்லாம் க்வெஸ்சன் கேட்டுட்டு அழகாக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பறவையாக மாறும், ஏதாவது ஸ்பெஷலாக வித்தியாசமான பறவை இருக்கா, இல்லை அந்த பறவை சூஸ் பண்ணுறது அது காரணம் இருக்கா அப்படின்னு எங்கிட்ட அழகாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுற நம்பர்ஸ் 044-2952-0-8-5-3, 2-8-3-8-1-7-8-7-1. நிகழ்ச்சியில், அதாவது பூந்தடல் நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். என்ன பாட்டு அப்படின்னா, சுந்தரபாணியின் திரைப்படத்திற்காக ரெக்கை முளைத்தே பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஜெயபிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் என்ன ரகுநந்தன் இசையில கேட்க போறீங்க.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
1: டான்.
3: நேரம் 5:10 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்களை என்ன பறவையா மாறணும்னு ஆசை, அதான் இன்னைக்கான கேள்வி. வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
4: வணக்கம், பொன்னேரி ஜெகந்தன் இருந்து கலியில நம்ம பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் கலியில நம்ம சார், சொல்லுங்க.
4: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எனக்கு பத்தி கோழி தான் ரொம்ப பிடிக்கும்.
3: கோழி
4: ஏன் பாத்துட்டீங்கன்னா, அதிகாலையில இழந்துக்கும் புதுசுக்கு ஒரு உதாரணம்.
3: கண்டிப்பா
4: கத்தம் போது இருக்கு, அது கத்தம் எப்படி கத்தம் தெரியுங்களா? முட்டை விடுற கோழினா
3: அரியலூர்
5: மாவட்டம்
3: குமரகுரு.
5: மேடம்
3: சொல்லுங்க.

0: எறும்பா எறும்பா மாறணும் மேடம்.
1: எறும்பா?
0: ஆ
1: நான் பறவையில கேட்டேன்.
0: பறவை கேட்டீங்களா? பறவை அவங்க குயில் மேடம்.
1: குயில்? ஆ,
0: ஏன்னா அது கூவுற சவுண்டு நல்லா இருக்கும் மேடம்.
1: சூப்பரா இருக்கும் இல்லையா? ரொம்ப ஸ்வீட்டா.
0: நான் ரொம்ப நைஸா ஸ்வீட்டா இருக்கும்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங், நன்றி.
0: சரிங்க.
1: வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: சகோதரிக்கு மாலை வணக்கம் கூறுவதே நாகை மாவட்டம் திருக்கோவிலை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
1: வணக்கம் வணக்கம் ராஜேந்திரன் சார், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து புறாவம் மாறணும், ஏன்னா சமாதானம் இன்றைக்கு வந்து உலகம் வந்து இருக்கிற வந்து சமாதானம் வேணும், இந்த ஒற்றுமை நம்மள்ட்ட இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போர் சூழலா இருக்கு.
1: ஆமா ஆமா.
2: அதனால வந்து அவர் அமைதியான உலகமா இயங்கணும், வாழ்க்கை மக்களுடைய மக்களும் நல்லா இருக்கும், சுருச்சியமா இருக்கணும், இயற்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கணும்னா புறாதான்
1: புறாவா மாறணும்னு ஆசை. ஓகே சூப்பர் சார், நன்றி.
2: நன்றி நன்றிமா.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லிய ராஜா பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: எனக்கு வந்து மயில் மயிலும்
1: மயிலா மாறணும் ஆசையா உங்களுக்கு?
3: ஆமா மேடம்.
1: அழகா இருக்கிறதுனாலயா?
4: வணக்கம். உடையார்பாளையம் அஜீம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி பாடினார். அந்த அதாவது அவர் விரும்பிய அந்த சிட்டுக்குருவி இன்று நாட்டிலேயே அழிந்து கொண்டிருக்கிறது.
1: ஆமா,
4: அதை அடையாளம் காட்டுவதற்காகவாவது நான் சிட்டுக்குருவியாக பிறக்க வேண்டும்.
1: ஓகே சூப்பர், சூப்பரான பதில் சார், வாழ்த்துக்கள், நன்றி
4: நன்றி நன்றி.
1: நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் பன்னத்தூர் நாகராஜன் பேசுறேன்.
1: வணக்கம் நாகராஜா, சொல்லுங்க.
5: எனக்கு ஃபீனிக்ஸ் பறவையா பிறக்கணும்னு ஆசை.
1: ஃபீனிக்ஸ் பறவையா? ஓகே, என்ன காரணம்?
5: போராட்டமா இருக்கு அது, நல்ல அது ஒரு அது பத்தி பல சிறப்புகள் சொல்றாங்க, டக்குன்னு நினைவுக்கு வரல.
1: ஃபீனிக்ஸ் பறவை வந்து எரிச்சாலும் எழுந்து வரும்னு சொல்லுவாங்க.
5: என்னமா?
1: எரிச்சாலும் எழுந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீனிக்ஸ்.
5: நம்ம வாழ்க்கையே பெரிய போராட்டமா இருக்குல்ல, மீண்டும் மீண்டும் நம்ம வந்து நெருப்பாட்டில் நீந்தக்கூடிய ஒரு சூழல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் நீந்தி வரணும்னா அந்த மாதிரி பறவையா பறக்கணும்னு ஆசைப்படுறோம்.
1: சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி.
5: வணக்கம்.
1: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
6: ஹலோ.
1: வணக்கம்.
6: நல்லா மயிலாடுதுறை மாவட்டம் ராஜா பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
6: எனக்கு மயில் தான் மேடம் பிடிக்கும்.
1: மயில் தான் பிடிக்குமா உங்களுக்கு?
6: எங்க வீட்டு பின்னாடி தென்னை மரம் மேடம், அது மேல காலையில கத்தும், ஒரு மாதிரியா கத்தும் மேடம், மரத்து மேல நிறைய உட்காந்துருக்கும்.
1: உங்க ஊர்ல வேற மயில் இருக்கு?
6: நாங்க 4 மணிக்கு ஏச்சு அப்படியே வேலைக்கு வெளியில போயிருக்கோமா, அது மாதிரி வீட்டுல சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி கூண்டு கட்டிருக்கு, அதுக்கு டெய்லி பட்டர் பிஸ்கட் கொடுப்போம் திங்கும். அப்புறம் அணில இருந்து அணில் குட்டி வரும், அப்ப பிஸ்கட் எல்லாம் புட்டு போடுவோம், அதெல்லாம் திங்குமா.
1: ஓகே சூப்பர், அப்ப இயற்கை எழுதி கொஞ்சம் இருக்கீங்க.
6: கண்டிப்பா எனக்கு ரொம்ப எல்லாம் பிடிக்கும், அதை பார்த்து விளையாடிட்டே இருப்போமா.
1: சரி ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
6: தேங்க்யூமா தேங்க்யூமா, நன்றி.
1: எல்லாருமே ரொம்ப சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க, வித்தியாச வித்தியாசமான பறவைகள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் பகிர்ந்துக்கணும்னா 0444-9952-0853-28-3-8-3-8-1 நிகழ்ச்சியில் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அதுக்கப்புறமா உங்களுக்கு பாட்டு வந்துட்டு இருக்கு, பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து அடியே அப்படின்ற ஒரு பாடல்.
7: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
8: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள், 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள், அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அரு

0: பண்ணணும்னு ஆசை அப்படின்றத எனக்கான கேள்வி. 04942952538532 28381 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் டக் டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம். நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்மா கோபாலகிருஷ்ணம்மா.
0: வணக்கம், வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ,
1: நல்லா இருக்கும்,
0: கேக்குதுங்களா?
1: ஹலோ,
0: கேக்குதுங்களா?
1: குயிலா
0: பார்க்கணுமா? ஓகே, நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா நீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்,
0: சொல்லுங்க.
2: அதாவது நான் வந்து பறவையா மாறணும்னா கழுகு இருக்குல்ல, கழுகு பறவையா மாறணும்,
0: கழுகா மாறணும்.
2: ஆமா,
0: ரொம்ப உயரமா பறக்கும் இல்லையா, ஈகிள் வியூ எல்லாம் சொல்லுவாங்கல்ல?
2: ஆமாமா, எவ்வளவு பயம், நல்ல உயரமா பறக்கும் பறக்கும்.
0: அந்த காரணத்தினாலதான் கழுகு சூஸ் பண்ணீங்களா?
2: ஆமா மேடம்.
0: ஓகே, சூப்பர் சார், நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் பார்த்திபன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்,
0: சொல்லுங்க.
3: அதாவது ரெண்டு விஷயம் மேடம், ஒண்ணு வந்து கருடனா மாறணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அது நான் என்ன பார்க்க நிறைய பேர் வருவாங்களா மேடம் ஜனங்க, அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: ஓகே,
3: அதே மாதிரி கிளியாவா இருக்கணும்.
0: கிளியா?
3: ஆமா, அது ஏன்னா அது பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே ஓகே, சூப்பர் பாத்திமன் சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
3: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கலாம். வளர்க்கீங்களா நீங்க?
4: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: என்ன மாறணும் ஆசை, எந்த பறவை மாறணும் ஆசை உங்களுக்கு?
4: எனக்கு வந்து ஒரு ஒரு குயிலா மாறணும்னு ஆசை.
0: குயிலா? ஓகே, நல்ல இனிமையான குரலோட அழகா சுத்தி வரலாம்ல.
4: ஆமா மேடம்.
0: ஓகே, சூப்பர் சார், நன்றி
4: நன்றி நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். ஜெயந்தி மேடம், ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. சொல்லுங்க. கொக்கா மாறணும் ஆசையா? ஏன்?
5: காலையில போனதுனாக்கா சாயந்தரம் எல்லாம் ஒற்றுமையா ஒன்னா போய்
0: ஒன்னா போயிட்டு ஒன்னா வர்றதுனால
5: பாக்குறதுக்கு அழகா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
6: காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
7: Yes, who is it?
8: Don.
9: 102.3 பாட்டுக்கு
8: Don.
0: நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
10: எனக்கு வந்து காக்காவா மாறணும் ஆசை.
0: காக்காவா? உங்களுக்கு ஏன் அந்த காக்காவா மாறணும் ஆசை?
10: ஏன்னா இது வந்து காக்கா வந்து பாத்தீங்கன்னா தான் குட்டி அவ்வளவு காப்பாத்துது. இப்ப நான் மொட்டை மாடி போனாலே எனக்கு குத்துது மேடம்
0: பாத்தீங்கன்னா.
10: எங்க வீட்டுக்கு வந்து கேக்குது மேடம் குட்டிக்கோசம்.
0: சாப்பாடு வேணும்னு கேக்குதா?
10: குட்டி குடிக்க அது பாக்க ஆசையா இருக்கணும்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
10: தேங்க்யூ.
0: வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பஞ்சவர்ண கிளியா பிறக்கணும், எந்தது காரணம் இருக்கா?
11: பஞ்சவர்ணா அது இருக்கிறதுலயே கிளிய விட ரொம்ப பெருசு, கருடன் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு. அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது சவுண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம்

0: பஞ்சகாய் கிளி, பஞ்சவண்ண கிளி.
1: ஓகே,
0: பாத்தீங்களா? நீங்க வண்டலூர்ல பாத்தீங்களா? போயிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா?
1: நான் பார்த்தது இல்லை, நான் பார்த்தது இல்லை.
0: பாருங்க, அப்படி இல்லைன்னா காந்தி மண்டபத்துல இருந்து நான் சின்ன வயசுல பார்த்தேன்.
1: ஓகே,
0: அது நீங்க நல்லா ஞாபகம், ரெண்டு கிளி இந்த பஞ்சவண்ண கிளி.
1: ஓகே, ஓகே,
0: அழகா இருக்கும், அருமையா இருக்கும். அப்புறம் கருடன் வந்து டெய்லி மத்தியானம் வந்து 12 to 2 o'clock சூரியனை வட்டமிடும்.
1: ஆமா,
0: அது பார்த்தா ரொம்ப நல்லது.
1: ஓகே, சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
0: தேங்க்யூ.
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், எர்ணாகுளம்ல இருந்து மாலா பேசுறேன் மேடம்.
1: மாலா மேம் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து சிட்டுக்குருவியா பிறக்கணும்னு ஆசை மேடம்.
1: சிட்டுக்குருவியா பிறக்கணும், சொல்லுங்க. ஏன்?
2: அது வீட்டுல கூடு கட்டினா கூட சேர்த்துப்பாங்க. எல்லாம் நம்ம வீடு கடை எல்லாம் அப்படியே நம்ம மனுஷங்களோட
1: இருந்துக்கலாம்.
2: உருவமும் சின்னது, அதனால குழந்தைங்களுக்கு எல்லாம் காட்டி விட்டுவாங்க. சிட்டுக்குருவியா மாறணும்னு ஆசை மேடம்.
1: ஓகே, சூப்பர் மேம், கால் பண்ண சொன்னதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், குர்கத்தி முகமது இஸ்மாயில், நாகை மாவட்டம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் பிறக்கணும்னா பாக்கம் சீட்டா பிறக்கணும், சிட்டுக்குருவி பாக்கம் சீட்டுன்னு ஒண்ணு
1: இருக்கு. ஓகே,
3: சின்னவண்டா இருக்கும்,
1: அந்த பறவையா பறக்கணுமா? ஏன் அப்படி பறக்கணும்னு ஆசை உங்களுக்கு?
3: அது நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், சின்னவண்டா இருக்கும்.
1: ஓகே சார், ஓகே,
3: சிட்டுக்குருவி.
1: கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா நீங்க?
4: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் வந்து கழுகா பிறக்கணும் அப்படின்னு ஆசை
1: மேம். உங்களுக்கும்
4: வலிமையா கம்பீரமா, மனிதர்களை விட ஒரு 4 times கூர்மையான பார்வை
1: கொண்டதான்.
4: உயரமாக பறக்கக்கூடியது, அப்படி பறந்தாலும் தரையில ஒரு சிறிய உணவு கூட துல்லியமா பார்த்து எடுக்குமா? அது பெரிய மரங்கள்லயும் பெரிய சிகரங்கள்லயும் வாழக்கூடியது. இந்த மாதிரி உலகத்தை ஒரு வேறு கோணத்துல பார்த்து ரசிக்க எனக்கு ஆசை மேடம்.
1: ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, கால் பண்ணி பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
4: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
5: மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவி தான் மேம்.
1: குருவி?
5: ஆமா, அது சிட்டுக்குருவி அப்படின்னா எனக்கு ரொம்ப உயிர்.
1: ஓகே,
5: நான் ஒரு பறவையா பிறக்கணும் அப்படின்னா சிட்டுக்குருவி மாதிரி தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ரெண்டு காரணம் மேம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிட்டா பறந்துருவான் அப்படிம்பாங்க, அந்த
1: இறக்கை
5: வந்து ஃபாஸ்டா படபடபடபடன்னு அடிச்சு அப்படியே வேகமா போவான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணணும்னா கூட அலுப்பு தெரியாது, அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கூடை அப்படிங்கறது சிட்டுக்குருவி ரொம்ப சூப்பரா கட்டும் மேம்.
1: ஓகே,
5: அதனாலயே எனக்கு அந்த சிட்டுக்குருவி மாதிரி ஒரு பறவை ஆகணும் அப்படின்ட்டு நான். அதுவும் பாக்குறதுக்கு கியூட்டா குட்டியா
1: அழகா இருக்கும்,
5: அதனாலயே எனக்கு அந்த சிட்டுக்குருவியா பிறக்கணும்னு விருப்பப்படுவேன் மேம்.
1: ஓகே, ஓகே சந்திரசேகர், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ மேம், பை மேம்.
1: நேயர்கள்லாம் ரொம்பவே அழகாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் கூப்பிட வேண்டிய எண்கள் 0449-2-5-3-2-8-5-3-2-8-3-8-7-1.
6: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாட்டு அப்படின்னா, பிரேமலு திரைப்படத்திற்காக குட்டி கொடியே வந்துட்டு இருக்கு. சரத் சந்தோஷ், விஷ்ணு விஜய் குரலில், நவீன் பாரதி வரிகளில், விஷ்ணு விஜய் இசையில் கேட்டு ரசிக்க போறீங்க. 21.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டுமில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
2: உங்களுக்கு என்ன பறவையா மாறணும்னு ஆசை? ஆமா, அதான் இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கான கேள்வி. நேரம் 5:35. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல். நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
3: வேண்டுவனே நாகராஜன்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் புறாவா மாறதான் ஆசை.
2: புறாவா மாறணுமா? ஏன்?
3: நேரா லெட்டர் எழுதிட்டு அங்க வீட் பாரதி ஆபீஸ் லெட்டர் குடுத்துட்டு வந்துடலாம்.
2: ஓ,
3: அப்படியே அறிவிப்பாளர் எல்லாம் பாத்துட்டு வந்துடலாம்.
4: இனிய மாலை வணக்கம் கோயிலி மேம்.
2: மாலை வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
4: சிங்கச்சோன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன்.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: எனக்கு வந்து ஹம்மிங் பேர்டா மாறணும்.
2: ஹம்மிங் பேர்டா மாறணும், பின்னாடியும் பறக்கலாம், அதுக்காக தானே?
4: ஆமா, பின்னாடியும் பறக்கலாம், பாடிட்டே அது உலகம் ஃபுல்லா சுத்த. ஒண்ணு என்னன்னா, பறவைகள்

0: பிறக்கிறதுல ஒரு விசேஷம் இருக்கு மேம். ஏன்னா விசா பாஸ்போர்ட்லாம் வாங்க
1: தேவையில்ல, நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் எப்ப வேணா போலாம்,
0: எங்க வேணா போலாம், எங்க வேணா பறக்கலாம், ஒரு சுதந்திர பறவைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான், அது உண்மைதான் அது.
1: ஓகே ஓகே சூப்பர் சார், நன்றி. வணக்கம் ஓகே, லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இன்றைக்கி என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எந்த பறவையாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டுருக்காங்க, இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள், கேட்கவே நல்லாயிருக்கும். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க.
2: வணக்கம் மேடம், நான் வந்து தம்பத்தூர்லேருந்து தேவராஜ்.
1: வணக்கம் சார்.
2: புறாவா இப்போ மாறணும்,
1: புறாவா
2: அமைதியாக அமைதியாகவும் அமைதியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது. ஒரு
1: வணக்கம்,
3: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து. நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா? நீங்க
3: நலமா இருக்கங்க மேம்.
1: சொல்லுங்க
3: பாருங்க மேம், சூப்பர் டாபிக். எனக்கு வந்து அன்னப்பறவை,
1: அன்னப்பறவை
3: அன்னப்பறவையா மாறணும்னு. ஏன்னா அது வந்து கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதை மட்டுமே எடுத்துக்கும். அந்த மாதிரி நானும் கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டேன், நல்லதை மட்டுமே எடுத்துட்டு
1: பாசிட்டிவா இருக்கணும்.
4: வணக்கம்
1: சொல்லுங்க.
4: அருள்மணி
1: கார்மேகம் சொல்லுங்க மேம்.
4: எனக்கு மேம் வந்துட்டு பச்சை கிளியா மாறணும்னு ஆசை மேம். எங்க வீட்டுல நாங்க ஒரு கூண்டுக்குள்ள பச்சைக்கிளியை வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். இரவு நேரத்துல வந்து வீட்டுக்குள்ளாட்டி வச்சிருவோம், பகல் நேரத்துல வந்து ஒரு கொடியில மாட்டி வச்சிருவோம் ஒரு கொய்யா மரத்தடியில. அப்ப பாத்தீங்கன்னா யாரும் அந்த நடமாட்டம்னா நிறைய பச்சைக்கிளி வந்து அந்த பச்சைக்கிளியோட பச்சைக்கிளியா உட்கார்ந்து இருக்கும் மேம். அது பாக்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது கொய்யா பழம் இது மாதிரி பழங்கள் தான்
5: மாறி மாறி குயில் சூப்பரா கட்டி வரும் மேடம்.
1: எல்லாமே தேவை இல்லையா?
5: ஆமா சார், ஆமா மேடம்.
1: ஓகே ஓகே சார்.
5: வீட்டு வந்து கட்டி வரோம், தூங்குறவங்களும் ஏத்தி விட்டுரும் மேடம், வேலைகளுக்கு போறோம்.
1: ஆமா, விடிஞ்சிட்டு எந்திரிங்க இன்னும் என்ன தூக்கம். ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
5: நன்றிமா, நன்றிமா, வாய்ப்பு, நன்றி.

நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். பேச்சுலர் திரைப்படத்திற்காக பச்சைகளாம் பறவைகளாம் வந்துகிட்ருக்கு. நமக்கரை நவீன் பிரபஞ்சம் குரலில் வரிகளில் ஜெயபிரகாஷ் குமார் இசையில் கேட்க போகிறீங்க. இணைந்திருங்கள், இது விபத்பாரி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 5:44 நிமிடமாக போகுது. இன்னும் கேட்டுட்ருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த பறவையாக மாறணும்னு உங்களுக்கு ஆசை, அதான் இன்னைக்கான கேள்வி. நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம் சங்கர் சார், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து வெள்ளை புறா மரணம் ஆசை மேடம்.
0: என்ன மரணம்?
1: இல்ல வெள்ளை புறா. வெள்ளை புறா.
0: வெள்ளை புறாவா? ஓகே ஓகே, நன்றி நன்றி சார். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: நான் செட்டிபுனியத்துல இருந்து ஸ்ரீஜன் பேசுறேன்.
0: ஸ்ரீஜன் சொல்லுங்க.
2: நான் வந்து சிங்கமா பறக்க ஆசைப்பட்டேன்.
0: இல்லையே, நான் இன்னைக்கு கேட்ட கேள்வி வந்து என்ன பறவையா மாறணும்னு. என்ன பேர்ட் ஸ்ரீஜன்? என்ன பேர்ட் ஆமானு? சிங்கம் அனிமல்ல, மிருகம்ல. அது
2: வந்து பீகாக்கா.
0: பீகாக்கா பறக்கணுமா? ஏன்? நன்றி, வாழ்த்துக்கள்.
3: இனிய
0: மாலை வணக்கம்
3: மேடம்.
0: சொல்லுங்க
3: மேடம். வேடம் தாங்கள் பறவையாக மாற வேண்டும் என்ற ஆசை.
0: ஓகே,
3: என்றால் விசா இல்லாம வெளிநாட்டு போயிட்டு வரலாம்.
0: ஓகே, அந்த காரணத்துக்காக.
3: ஓகே
0: சூப்பர், நன்றி. வணக்கம்
4: சகோதரி அவர்களுக்கு வணக்கம். நான் சென்னையில இருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய சகோதரி எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க
4: உண்மையா இருக்க
0: சொல்லுங்க.
4: அப்படிங்கனாக்கா நான் காகமா மாறணும்.
0: காகமா மாறணும்.
4: ஏன்னாக்கா ஒரு நாளைக்கு நான் 13 காகத்துக்கு நான் ஊட்டி
0: விடுறேன்.
4: ஓம்படி அப்படின்னு அந்த காகத்துக்கு ஊட்டி விடுறப்போ மனசு ஒரு சந்தோஷம். அவங்க குழந்தை கூட்டின்னு வந்து அதை வாங்கி ஏன் எதிர்த்து அவங்க ஊட்டுறாங்க. நானும் வாயில வரல வைப்பேன், அமைதியா இருப்பாங்க. அதான் 13 பேர்ல ஒரு 3 பேர் அமைதியா இருப்பாங்க, 5 பேர் தூரமா ஓடிடுவாங்க. அதனால நான் காகமாக பிறக்க வேண்டும் முடி என்னுடைய ஆசை. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
5: வணக்கம் மேடம், சென்னையில இருந்து மாரியம்மன் பேசுற மேடம்.
0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
5: நான் சேவலா மாறணும் மேடம்.
0: சேவலா? என்ன காரணம்?
5: காலையில எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவேன் மேடம். 4 மணிக்கெல்லாம்
0: ஃபர்ஸ்ட் எழுப்பி விட்டுறணும். யாரும் தூங்க கூடாது. எந்திரீங்க.
5: ஆமா, எல்லாரும் எந்திரீங்க. 4 மணிக்கெல்லாம் எந்திரீங்கன்னு எழுப்பி விட்டுருவேன்.
0: ஓகே ஓகே ஓகே சார், நன்றி. வணக்கம்.
6: ஹலோ
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: வணக்கம்.
0: ஓகே, இன்னைக்கு நேயர்கள் எல்லாம் ரொம்ப சூப்பர்.

கூட பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. 0449 2952583 8 3 8 9 8 7 1 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுடைய பதில்களை நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண முடியாதவங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். வாட்டர் பக்கெட் அப்படின்ற பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. என்ன திரைப்படத்தில் இருந்தனா, ராயன் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில் கானா காதர் வரிகளில் ஏர்மன் இசையில் கேட்டேன். ரசிக்க போகிறீங்க. ஸ்டேட்யூன் விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: போதென்றால் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு

என்ன பறவையா மாறணும்னு ஆசைன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்ல நம்ம நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அந்த கமெண்ட்ஸையும் அப்படியே நம்ம சைட்ல வாசிச்சிடலாம். நடராஜன் சுப்பையா புத்தகர மயில்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்தியாவின் தேசிய பறவை. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அதே போல வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு சொல்லியிருக்காரு. முகமது பிலால் சி பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்குன்னு ஐநா வரத்துல சொல்லியிருக்காரு. பழங்கைமான ஆட்டோ துறை புறாவாக மாறணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் பூந்தண்டல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. முரளிதரன் வழக்கம் போல அழகா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி போட்டிருக்காரு. செல்லகுமார் எம்ஜி கடன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவக்கம் சவுந்தரராஜன், பாலு விசாலாட்சி, காமாட்சி இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து அவங்க எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல கலீல் அகமத் நம்ம காலில் சொன்ன மாதிரி கோழியாம் மாறணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காரு.

கோபி மயிலாப்பூர்ல இருந்து எஃப்எம் 102.3 ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. அதே போல மீரா வெங்கட்ராமன் இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. பச்சை கிளியா மாறணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி என் மேட்டுப்பட்டியில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டையில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதே போல வந்து சிட்டுக்குருவியா மாறணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காரு. பொன்னியம்மன் மீடு வண்ணை கணேசன் புறாவாக பிறக்க ஆசைன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுல இருந்து பறவையாக மாறணும்னா கொக்கா மாறணும்னு ஆசை, சிறிய மீன்களை விட்டுட்டு உரிமையின் வரும் வர காத்திருக்கும் கொக்கு அப்படின்ற அந்த லைனை சொல்லி சிறிய வாய்ப்புகளை விட்டுட்டு நம்மளும் அரிய வாய்ப்புக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மாதாவர வீரராகவன் புன்னகை போக்கும் புறாவாக மாற பிடிக்கும், மற்றவர்களை இணைக்கும் தூதுவ பறவை இதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. குமரன் வந்து கும்பகோணத்துல இருந்து புறாவாக மாறணும்னு ஆசை, ஏன்னா பிடித்த பறவை வந்து புறா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழம்பங்கொண்டான் ககமாக மாற ஆசை, ஏன்னா அந்த பகிர்ந்து உண்ணும் குணம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. சாமல்பட்டி தலை வெங்கட் வந்து ஃபீனிக்ஸ் பறவையா மாறணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து வனச்சா பெரும்பாக்கத்துல இருந்து சிற்றுக்குருவியா மாறணும்னு ஆசைன்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காங்க. முகமத் மியான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அண்ட் மாலை வணக்கம் ஷேர் பண்ணிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளியா இருந்து அழகா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காரு. கருணாநிதி வீரவநல்லூர்ல இருந்து கழுகா மாறணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவரும் கழுகா மாறணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காரு. இன்னைக்கு பூந்தண்டல் நிகழ்ச்சி ரொம்பவே அருமையா போச்சு. எல்லாரும் அழகா கால் பண்ணி என்னென்ன பறவையா மாறணும்னு சொன்னீங்க. சில பேர் வித்தியாசமான பதில்களும் சொன்னீங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஆர்ஜி இன்பா உங்களுக்கு வந்து பக்தி மாலை தொகுத்து வழங்குவார். அதுக்கப்புறமா 8 மணிக்கு நம்ம நீங்க ஒரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில கேட்க போற நிறைவு பாடல் என்ன பாடல் அப்படின்னா, வாரிசு திரைப்படத்திற்காக ரஞ்சிதமி வந்துட்டு இருக்கு. விஜய் மற்றும் நியமம் மானசி குரல் விவேக் வரிகளில் தமன் இசையில கேட்க போறீங்க. இது பாரதி தமிழகம் 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

நேரம் 6:02 போட்டு பார்த்து தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தி வாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பி சுசீலா குழுவினர் பாடிய, கண்ணதாசன் அவர்கள் எழுதிய, MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வெளிவந்த சாந்தி நிலையம் திரைப்பட பாடல், திரை இசையில் ஒலிக்கும் பக்தி இசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில். இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:17 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் கண்ணதாசன் அவர்கள் எழுதி TM சௌந்தரராஜன் குரலில், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில், திருவருள் படத்திலிருந்து கந்தன் பாடல்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: சரண மையப்பா திரைப்பட பாடல் கேஜே யேசுதாஸ் குரலில் கேட்பதோடு பக்தி பாலி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. 6:30 மணிக்கான மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற முப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி பதக்கங்களை பெற்றுத்தந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முப்படையைச் சேர்ந்தவர்கள் 6 தங்கம் 11 வெள்ளி 10 வெண்கல பதக்கங்களை வென்றதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தீவிர பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பதக்கம் வென்றவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்து

0: உள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இலவச வேட்டி சேலை வந்து பணிகள் வெகு விரைவா நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் கொடுத்தாச்சு. நெசவாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துறை அதிகாரிகளோட எல்லா ஆலோசனையும் பண்ணி இந்த வாரம் அவங்களுக்கு கூலி உயர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடும். ஈரோடு மாநகராட்சி பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஓடைகளை தூர் வருவது சம்பந்தமாக, அதே போல சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஆய்வு பண்ணி அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். வரும் மழைக்காலத்துல வந்து ஈரோடு மாநகராட்சியில எந்தவித மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில என்னென்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
0: சமூக மேம்பாட்டிற்காக துணை நிற்கும் நிறுவனங்களும் தனிநபர்களும் சமூக நீதி அறக்கட்டளை மூலம் பங்களிக்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர்

அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தாவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கோரிக்கைகள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இரு

0: இருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் முக்கம்பட்டியில் உள்ள அலங்கார மீன் வளர்ப்பு பண்ணைகளில் மத்திய மீன்வளத்துறை செயலர் டாக்டர் அபிலாஷ் லிக்கி இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். அரியலூரில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி மின்திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நட்சத்திர ஆமைகளை மீட்ட வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-3, 15-3 என்ற செட் கணக்கில் உகாண்டாவின் கிளாரி நமிரம்பேவை வென்றார். இதர முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நிஷல் சந்த், தேவ் ரூபாரெலியா, தன்வி பற்றி, பாருல் சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
3: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
4: பண்ணாதீங்க தம்பிகளா.
3: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
4: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
3: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
4: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
3: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
4: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
3: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
4: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
3: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
4: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
5: ஒரு நிமிடம் பேச்சாற்றல், ஒற்றை நிமிடம் வெற்றி தடம். நம் குரலை இங்கு விதைப்போம், ஒரு வரலாறு படைப்போம்.
6: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.

0: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
1: ஆண் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.

0: 102.3
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுமே பாயிரம்.
2: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்,
3: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: செவியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நிலையத்தில் நேரம் 6:45.
3: அன்னையின் அருளை நம் உள்ளங்களில் நிறைக்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை.

या देवी सर्वभूतेषु तृष्णरूपेण संस्थिता या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता. நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள். ஆன்மீகத்தை மக்கள் அழகாக பல வழிகளிலையும் பல வடிவங்களிலையும் பண்டிகைகளாகவும் திருவிழாக்களாகவும் கொண்டாடி மகிழ ஒவ்வொரு துறைக்கும் நம்முடைய தர்மத்துல ஒரு ஒரு அதிகாரி மந்திரின்னு வகை வகையா நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்கிறார்களோ அப்படி எடுத்த காரியங்கள் விக்னமின்றி நடக்க ஈடேற விநாயகர். தீய சக்திகளையும் பகையும் வெல்ல துர்காதேவி, செல்வம் சந்தோஷம் பெற மகாலட்சுமி, ஞான மார்க்கம் கல்விக்கு சரஸ்வதி தேவி என்று பலவாறாக நம்முடைய தர்மத்துல வகுக்கப்பட்டாலும் நிலம், நீர், அக்னி, காற்று, ஆகாயம் எல்லாமே இறை சக்தியினுடைய வடிவம்னு கொண்டாடக்கூடியதுதான் நம்முடைய தர்மம். சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, இதுதானே தாத்பரியமே. ஆதிசங்கர பகவத் பாதரே சௌந்தரிய லகரியில சொல்லும் போது சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நஜே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்திதும் அபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிகர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமக்ருத புண்ணிய பிரபவதி. இப்படி சிவனே சொல்கிறார் சக்தி இல்லைன்னா நான் இல்லைன்னு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு தாமரத்தண்டு எவ்வளோ மெல்லுசா இருக்கும், அந்த தாமரத்தண்டுல மீன் இடிச்சா ஏதாவது பெரிய ஆட்டம் காணுமா அப்படின்னா ஒன்றும் காணாது, மீனே இத்துணுண்டு. அந்த மீன் இடிச்சா அந்த ஒரு ஒரு சின்ன ஆட்டம், கண்ணுக்கு தெரியாத ஆட்டம் கூட சிவனால் பண்ண முடியாதான் சக்தி இல்லைன்னா. அப்படி சக்தியினுடைய பிரபாவம் அப்போ ஏற்பட்டது. மகாமாய அம்பாளினுடைய லீலை தான் நாம் இந்த நவராத்திரி வைபவத்தை அற்புதமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அண்ட சராச்சரத்தினுடைய விதை தான் அம்பாளினுடைய பீஜாட்சர ஹ்ரீம் அப்படிங்கிறது. இதையே தான் புவனேஸ்வரி பீஜம் அப்படின்னும் ஸ்ரீவித்யா சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இப்படி எந்த ஒரு செயலுக்கும் மூல காரணமாக உள்ள இச்சாசக்தியினுடைய பெருமை, அதனுடைய வலிமை, மகிமை போன்றன மார்க்கண்டேய புராணத்துல 700வது ஸ்லோகங்கள்ல உள்ள சண்டி, சப்தசதி இதெல்லாம் மிக அற்புதமாக கொண்டாடப்படுகிறது. தேவி மாத்திய முழுக்க அம்பிகையினுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. மூல காரணமாகிய பிரணவம் இருக்கு இல்லையா, ஓம் அ ஊ இம் அப்படின்னு இந்த மூன்று எழுத்துக்களுடைய உட்பொருளாக உரையக்கூடியவள் துர்கை என்கிறது சாஸ்திரங்கள். அது மாத்திரமில்ல, நான்கு வேதங்களை கொண்டாடுகிறோம். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களுடைய உட்பொருளாக துர்கை உரைகிறாள் என்கின்றன.

மரத்திற்கு வித்து போன்றவளாம் நம்முடைய பராசக்தியான திரிபுர சுந்தரி. அவதான் லலிதா பரமேஸ்வரி. அவள்கிட்டேந்து ஒத்தரொத்தரா வருகிறார்கள். அவகிட்டேந்து தான் இந்த லலிதா பரமேஸ்வரி கிட்டேந்து தான் காளியான ஸ்ரீ துர்க வர. ஸ்ரீ துர்கை அப்படிங்கிறவள் மூன்று மூன்றாக உள்ள எல்லாத்திலையும் பொருந்தி இருக்கக்கூடிய அழகே அழகு. எப்படி மின்சாரத்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது இல்லையா, ஆனால் பல்பால் பார்க்குறோம். ஒரு ஏசி இருந்தால் அனுபவிக்கிறோம், ஃப்ரிட்ஜ் இருந்தால் அனுபவிக்கிறோம். இப்படி குளிர்சாதனங்களில் சீதளமாக இருப்பா, அடுப்பில் உஷ்ணமாக இருப்பா. இப்படி விதவிதமான தோற்றத்தோடு துர்கை இருக்கானா. அப்படி மகாமாயான அம்பிகை நமக்கு விதவிதமாக அவளை பார்க்க முடியலனாலும் காணக்கூடிய காட்சியெல்லாம் அவளுடைய மயம் தானே. அதனால தான் யாதுமாக நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாயின்னு பாடினார் இல்லையா மகாகவி பாரதியார். பிரம்மா கிட்ட அவளைய தான் சிருஷ்டி சக்தியா இருக்கா, ருத்ரனிடத்துல சம்ஹார சக்தியா இருக்கா, சூரியன் கிட்ட பிரகாசிக்கப்படுத்தக்கூடிய சக்தியா இருக்கா, அக்னி கிட்ட தகிக்கக்கூடிய சக்தியா இருக்கா. அப்படி ஒத்தரொத்தருட்டு இருக்கும் போது பலவித சக்திகளை அவ பிரயோகப்படுத்துறா. இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம். மகாவிஷ்ணுவனுடைய செவிகள்லேந்து வழிபட்ட மது கைட்டவர்கள் விஷ்ணுவுக்கே எதிரியானார்கள். அப்போ இந்த மது மகாவிஷ்ணுவோட மல்யுத்தம் பண்றான். கைட்டவன் விஷ்ணுவோட கட்டிப்பிடித்து யுத்தம் பண்றான். 5000 வருடங்கள் போர் நடக்க விஷ்ணு ஸ்ரீ புவனேஸ்வரி அன்னைக்கிட்ட மனமுருக பிரார்த்தனை செய்கிறார். புவன்

புவனேஸ்வரி தேவியை வேண்ட அழகிய ரூபமும் மந்தகாச வதனமும் கட்டழகு மங்கையுமாக தேவி அனுகிரகிக்கிறார். அப்படிதான் மகாவிஷ்ணுக்கு உரிய அனுகிரகத்தை அவ கொடுத்தா. துர்கை எல்லாத்துலயும் இருக்கா, அவ எதுல இல்ல? மணி மந்திர ஔஷதம் போலியா, மணிலையும் இருக்கா, மந்திரத்திலையும் இருக்கா, ஔஷதமாவும் இருக்கா, மூன்று உபாயங்கள்லையும் ஒளிர்கிறாள். நேற்று இன்று நாளை ஆகிய முக்காலங்களுடைய செயல்பாடுகளா விளங்குகிறாள். மலைமகளும் அவள்தான், அலைமகளும் அவள்தான், கலைமகளும் அவள்தான். அதனால்தான் நம்ம காமாட்சிய பத்தி ஒரு வரி சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்னா, சாதாரணமா அது அம்பிகையை பத்தினே நமக்கு தெரியாது. இவன் ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ணான்னான்னு யாராவது கேட்டா காமாசமானு பண்ணிருக்கான்பா அப்படிமோ. அப்ப என்ன அர்த்தம்னா, ஏதோ ரொம்ப ஏனோதானோன்னு பண்ணிருக்கான், சுமாராங்கிற அர்த்தம். அப்படி அப்படி இல்லையா? காஞ்சி மகாபெரியவர் தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகான வியாக்கியானம் கொடுக்கிறார். காமா சோமா இல்லப்பா, அது காமா ச உமா அப்படிங்கிறார். கானா சரஸ்வதி, மானா லக்ஷ்மி, ச இந்த சரஸ்வதியும் லக்ஷ்மியும் சேர்ந்த அவளேயான உமா அப்படிங்கிறார். இப்படி இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இப்படி மூன்று சக்திகளாக மின்னக்கூடியவள் ஸ்ரீ துர்கா. இப்படி சின்ன குழந்தையா வருவா, அவளே ஒரு யுவதியாக வரா, அவளே நமக்கு ஊன்றுகோலாக வந்து செயல்படுவாள். சின்னஞ்சிறு பின் போலே சிற்றாடி உடுத்தி சிவகங்கை கூழ தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். அவளை துதிக்கும் போது நம்முடைய துக்கத்தை போகிறாளாம். அதனால அவ துர்கை. துர்கம் அப்படின்னா அகழின்னு அர்த்தம். பல பகையில இருந்தும் பல சோதனைகள்லேருந்தும் நம்மளை காப்பாற்ற அகழி போல அவ இருக்கிறதுனால அவளுக்கு துர்கை அப்படின்னும் பேரு. அவளுடைய பிரதான மூர்த்தம் மூல துர்கை அப்படின்னும். அவகிட்டேருந்து வெவ்வேறு அம்சங்களை நம்ம கொண்டாடுறோம். நவ துர்கைகள் அப்படின்னு உண்டு, கேள்விப்பட்டிருப்போம். சம்சார காட்டினை அழிக்கக்கூடியவள் வனதுர்கை. திருப்புறம் எரிக்க சூலபாணியா சிவனோட போனவ சூலினி துர்கை. முருக ஜனனத்துக்கு சக்தியினை கொடுத்தவள் ஜாதவேதோ துர்கை. தக்ஷனுடைய யாகத்துல சினந்த சிவனுக்கு சாந்தி கொடுத்தது எந்த துர்கை அப்படின்னா சாந்தி துர்கை. குண்டலினி சக்தி மேலெழுப்பக்கூடிய வழியில பார்க்கக்கூடிய பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி ஆகிய மூன்று முடிச்சுகள்ல உரையக்கூடியவள் ஸ்ரீ துர்கை. நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷாமளி சாதின சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என் நாயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கேன். அந்த துர்கை தான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவள். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஆகிய மூன்று நிலைகள்லையும் காரணமா இருக்கக்கூடியவள். அது மாதிரி நம்முடைய குணம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூணுத்துலயும் இருக்கா. கண்மணியாய் விளங்கிடுவாய் ஜெயதுர்கா தேவி, கவிதையிலே கலை தருவாய் ஜெயதுர்கா தேவி.

அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கி சிவபெருமான் கொடுத்த போது வேடுவச்சியாக இருந்தவள் சபரி துர்கை. ராவுகாலத்துல நாம துதிக்கிறோமே, அவ ராவுகால துர்கை. சண்டமுண்டர்கள் தாக்கினதுனால சாமுண்டி துர்கை. சிவந்த மேனியோடு திகழறதுனால அவ வீரமயமா இருக்கிறதுனால கொற்றவை அப்படின்னு அவளை கொண்டாடிக்கொண்டே போலாம். துர்கையை மீண்டும் நாளைய தினமும் துதிப்போம். இப்ப இந்த துர்கையினுடைய சிந்தனையோடு நவமணியில் இரண்டாம் மணியினை ஒலிப்போம். இன்னைக்கு என்ன கோவில்னு தரிசிப்போம். இன்றைய சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் ரொம்ப அற்புதமானது. தென்திசை நோக்கி சென்னையை எடுத்து மீஞ்சூர் அருகே உள்ள மேலூர் திருத்தலத்துல கருணையே வடிவாக காட்சி தரக்கூடிய ஸ்ரீ திருவுடையம்மன் ஆலயம் தான் நாம இன்னைக்கு தரிசனம் செய்யக்கூடிய கோவில். மெய்யன்பர்களே, இந்த பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஒரு தாயா, ஒரு கருணை கடலா, எத்தனையோ ரூபங்கள்ல நம்ம அரவணைக்கிறா இல்லையா. இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் ஆன்மீக பயணத்தை மனசளவுல மேற்கொள்ள போறோம். இதை கேட்கும் போதே நம்முடைய நாடி நரம்புகள் ஒரு தெய்வீக அதிர்வு பரவும் இல்லையா. ஆமா, தொண்டை மண்டலம் எத்தனை புண்ணியம் வாய்ந்தது. சிவனும் சக்தியும் ஒன்றென கலந்து அருள் பாலிக்கக்கூடிய எத்தனையோ ஸ்தலங்கள் இருந்தாலும் அதுல அன்னை பராசக்தி தன் முழுமையான மூன்று ஆற்றல்களை, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, மூன்று தனித்தனி உருவங்களாக கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய விந்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த முப்பெரும் தேவியர்ல நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இச்சாசக்தியாக சென்னையை அடுத்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மீஞ்சூர் மேலூர் திருத்தலத்துல தென்திசை நோக்கி காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ திருவுடையம்மன். இந்த தலத்தினுடைய வரலாற்றையும் இங்கே உறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களையும் கேட்க கேட்க, அடடா, இத்தனை நாட்களாக இந்த அபூர்வ பொக்கிஷத்தை நாம் அறியாமல் இருந்துட்டோமே அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுவது உறுதி. இந்த முப்பெரும் தேவியர் அவதரித்த வரலாறே ஒரு மாபெரும் சிலர்ப்பூட்டக்கூடிய காவியம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஈசனுக்கும் அம்பிகைக்கும் ஒரு அற்புத கோவில் எழுப்ப ராஜா முடிவு பண்றான். அம்பிகையினுடைய சிலையை வடிக்க தலை சிறந்த ஒரு சிற்பி அழைக்கப்பட்டான். தன்னுடைய கலையினுடைய உச்சக்கட்ட படைப்பா அந்த சிலை இருக்கணும்னு தவமாய் தவம் இருந்த அந்த சிற்பி பல மலைகள்ல அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா ஒரு மலை உச்சியில ஒரு தெய்வீகமான பாறைய பார்த்தான். அப்பாடா, இதுதான் நான் என்னுடைய அன்னை உரைய போகக்கூடிய பாறை அப்படின்னு பக்தியோட அதை எடுத்துக்கொண்டு வர நினைக்கிறான். ஆனா விதி வேறு விதமா இருக்கு. அந்த பாறை திடீர்னு எதிர்பாராத விதமா மூன்றாக உடைந்து சிதறியது அந்த ஒரு பாறை. சிற்பியினுடைய நெஞ்சம் மனசு வலிக்க, அபச்சாரம் நடந்ததே, தேவியினுடைய திருவுருவம் வடிக்க கல்லு உடஞ்சு போச்சே, என் கைகள் ஏதாவது தப்பு பண்ணித்தோ, அம்பிகைகள் செலுக்க தகுதி இல்லாத இந்த கையா அப்படின்னு தன்னுடைய கையை தானே துண்டிக்க, கைய ஓங்கினானோ இல்லையோ, ஒரு பேரொளி வட்டமடிக்கு அண்ட சராச்சரங்களும் ஒரு கணம் ஸ்தம்பிச்சுதான். பௌர்ணமி நிலவினுடைய ஒளியை விட கோடி சூரிய பிரகாசத்தோடு அன்னை பராசக்தி காட்சி கொடுக்கிறா. மகனே நில், இது நீ செய்த பிழை இல்ல, நான் நடத்தின திருவிளையாடல் அப்படிங்கிறா. குழந்தாய், என்னுடைய சக்தியை ஒரு தளத்துல மட்டும் சுருக்கிறதுக்கு நான் விரும்பல. மனிதனுக்கு முதல்ல தேவை ஒரு நல்ல காரியத்தை பண்ணணுங்கிற ஆசை. அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இச்சாசக்தியாக நான் மேலூர்ல அருள் பாலிக்கிறேன். ஆசை மட்டும் போதாதே, இதை செயலாக்குறதுக்கு ஒரு அறிவும் தெளிவும் வேணுமே. அந்த அறிவை தரக்கூடிய ஞான சக்தியாக நான் திருவற்றியூரில் வடிவுடை அம்மனா வீற்றிருப்பேன். அறிவும் விருப்பமும் இருந்து ஒரு காரியம் நடந்தா அதை செயலா மாறும். அந்த செயலுக்குண்டான ஆற்றலை தரக்கூடிய கிரியாசக்தியாக திருமுல்லை வாயில்ல கொடியுடையம்மனா நான் ஆட்சி பண்ணுவேன். இந்த மூன்று கற்களிலும் என் மூன்று அம்சங்களை சிலையாக வடிப்பாயாகன்னு சொல்ல, ஒரே பாறையில ஒரே சிற்பியினுடைய ஒளியில உருவான அந்த மூன்று சிலைகளுடைய முதல் சிலை தான் மேலூர் திருவுடையம்மன். இதை நினைக்கும் போதே மெய் சிலிருக்கிறது இல்லையா. மேலூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு முற்காலத்துல திருமணங்கான்னு ஒரு பேரு, சுகந்தவனம்னு பேரு, வல்லூர் அப்படின்னு பேர் உண்டு. சுகந்தம் அப்படின்னாலே நறுமணம். இங்கேயும் மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய காடா இருந்தது. இங்குள்ள ஈசனுடைய வரலாறு இதை விட அற்புதம். ஒரு காலத்து சிவபெருமான் இங்க சுயம்பு லிங்கமாக எழுந்தருள் இருக்க, ஈசன் இருக்கக்கூடிய இடம் யாருக்கும் தெரியல. ஒரு தெய்வ பசு மட்டும் ஒரு குறிப்பிட்ட புத்துக்கு போய் தன்னுடைய மடியில பாலை சொரிந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தது. இதை பார்த்த ஊர் மக்கள் புத்த தோண்டின போது அங்கு ஈசன் அழகிய லிங்க திருமேனியா சுயம்புவாக காட்சி கொடுக்கிறார். நறுமணம் வீசக்கூடிய காட்டுல இருந்ததுனால இவருக்கு சுகந்தபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது. தமிழ்ல திருமணங்கீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது.

0: சுவாமியினுடைய திருநாமம் திருமணங்கேஸ்வரர்ங்கிறதுனால இங்க வந்து ஈசனையும் திருவுடையம்மனையும் மனமுருக வேண்டினா எப்பேற்பட்ட தடையும் சுக்கு நூறாக உடையுங்கிறது ஐதீகம். நிறைய பேர் கல்யாணம் ஆகணும்னு இந்த திருத்தலத்திற்கு வரக்கூடியவர்களும் உண்டு. நீங்க இந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு அபூர்வமான காட்சியை பார்ப்பீர்கள். பொதுவா சிவாலயங்கள்ல நந்தி பகவான் சிவபெருமானை பார்த்தபடி இருப்பார் இல்லையா, ஆனா இங்குள்ள நந்தி பகவான் சிவனை பார்க்காம கோவிலுடைய வாசலை பார்த்தபடி, அதாவது எதிர் திசையை நோக்கியபடி இருக்கார். ஏன்னா தொண்டைமான் சக்கரவர்த்தி இந்த பகுதியை ஆண்ட போது போருக்கு போறதுக்காக இங்குள்ள திருமணங்கீஸ்வரரை வணங்கிட்டு போறான். அப்ப மன்னருக்கு துணையாக ஈசன் தன்னுடைய நந்தியை அனுப்பி வைக்கிறாராம். அதனால பகைவர்களை விரட்டியடித்து மீண்டும் எந்த தீய சக்தியும் ஊருக்கு வராம நந்தி காவல் காத்து கொண்டு இருக்கிறாராம். அதனால இப்ப ஏற்பட்ட பெருமை. அம்பிகையினுடைய அருளாடல்களை பேச ஒரு ஜென்மமே போதாது. வாருங்கள், இந்த திருவுடையம்மன் கோவிலுக்கு போனாலே அம்பிகை மேலிரண்டு திரக்கரங்கள்ல பாசமும் அங்குசமும் ஏந்தி நம்முடைய கர்ம வினைகளை வெட்டி வீழ்த்துறா. கீழ்வலதுகரம் அபயஹஸ்தமாக அஞ்சாதே நான் இருக்கேன்னு நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க, கீழதுகரம் வரதஹஸ்தமாக கேட்டது அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெருமை. அம்பா கிருபை தந்து ரக்ஷியம்பா, ஜகதம்பா கிருபை தந்து ரக்ஷி அம்பா.
1: இதுவரை இசை சொற்பொழிவு நிகழ்த்தியவர் யூஇ சிந்துஜா, கதா சிந்து. நேயர்கள் கேட்டது நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை.

ரெண்டாவது முறை கமான் லெட்ஸ் கோ சொல்லிட்டதுனால இன்னும் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன் லேட் பண்ற அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணிக்கிட்டு இருக்கும். 7:01 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். மந்தி மியூசிக் டேல 24 படத்துலேருந்து மொதல் பாட்டு ஏ ரஹ்மான் இசையில்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஏழு மணி 11 நிமிடங்களுக்கு கேட்கிற இந்த பாட்டு 36 வயது நிலைய படத்துல சந்தோஷ் நாராயணன் செய்யல.

0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் இடம்பெறுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு நாளை நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டினார். இம்மாநாடு வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தது. இருப்பினும் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையம் மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான இடமாக ஜந்தர் மந்தர் அறிவிக்கப்பட்டதை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையின் செய்தி

0: செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது இடங்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு 3 புதிய இடங்களை பரிந்துரைத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராம்லீலா மைதானம், புராரி மைதானம், கிழக்கு தில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகியவை போராட்டங்களுக்கான புதிய இடமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக சர்வதேச எஃகு சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் எஃகு வர்த்தகம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பொருளாதார அடிப்படையில் பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கை. இந்தியாவின் நேரடி அந்நிய முதலீட்டுக் கொள்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருகிறது. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, காப்பீடு, விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்புத்துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% உயர்த்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, விண்வெளி மற்றும் காப்பீட்டுத் துறையில் இது 100% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. 2014 தொடங்கி 2025 வரை 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டன. முதலீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 89 அதிகரித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100 நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசினார். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது பெரிய அளவில் பயன் தந்துள்ளதாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாராயணன் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
1: தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக குறை கூறினார். தொலைநோக்கு பார்வையற்ற தலைமை காரணமாகத்தான் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக எவ்வித போராட்டங்களையும் நடத்தவில்லை என்று குறை கூறினார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை உள்ளது என்ற போதிலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறானது என்று திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உத்தராகண்ட் முதலமைச்சர்

0: அமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரோபிசோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் போன

0: நிலையத்தில் நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட சாகித்யா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்து இருக்கு, அதற்கு நிறைய பொருள் உண்டு. அதே போல WHEY வே என்ற ஆங்கில வார்த்தையும் இருக்கு. ஆங்கில வார்த்தை வே என்பது பாலில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் புரதம் சார்ந்த திரவம், தயிர் நீர்னு தமிழில் மொழிபெயர்க்கிறார்கள். இந்த பானம் நல்லதுதான், ஆனால் யாரும் இதை தனியாக பிரித்தெடுத்து பயன்படுத்துறதில்ல, அன்றாட உணவில் அப்படியே சேர்த்துக்கிறாங்க, அவ்வளவுதான். வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்து அல்லது தமிழ் சொல்லிற்கு மறை, மறைத்து வைத்தல் என்பது பொருள். தாவரங்களின் வேரானது மண்ணுக்குள் ஓடி மறைந்து கிடப்பதாலேயே அது வேர் என்று அழைக்கப்படுகிறது. மறைந்திருந்து தாக்குவதாலேயே அவன் வேடன் எனப்பட்டான். வேட்டையும் அப்படித்தான், சுத்தியிலும் போட்டு மறைத்து காப்பதாலேயே வேலி எனப்பட்டது. வேய்தலும் அப்படித்தான், சுடுதண்ணில மூலிகைகளை போட்டு அடர் துணி கொண்டு நம்மை மூடி மறைத்து அதனை மோந்து நோய் போக்கும் நிகழ்வுக்கு வேது பிடித்தல் என்று பேர். சாகித்யா, இப்போ வீட்டில் அம்மா அப்பா வேது பிடிக்க சொல்லுவாங்களே, அதான் ஆவி பிடிக்கிறது. சளி தொந்தரவு இருந்தாலும் இப்படி ஆவி பிடிக்க சொல்லுவாங்க பெரியவங்க, இதன் மூலம் நல்ல நிவாரணம் கிடைக்கும். வேயங்குழல் என சங்க இலக்கியங்கள் போற்றும் பெண்ணின் அடர் கூந்தல் அப்படியே அவளது முழு உடலையும் மறைக்கக்கூடியதாகையால் அப்படி, அதாவது வேயங்குழல்னு கூறப்பட்டது. நம் உடலின் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து காப்பாற்றுவதாலேயே அவ்வுடை வேட்டி எனப்பட்டது. வேதத்தை கூட மறை என்றுதான் தனித்தமிழில் கூறுகிறோம். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைவாக விரைவாக செல்வதால் வேகம் எனப்படுகிறது. உண்மைத்தன்மை தெரியாமல் இருப்பதாலேயே அது வேடம். கசப்பு வெளியே தெரியாமல் உள்ளே மறைவாக இருப்பின் அது வேம்பு. இதை தமிழ் மொழியின் சிறப்புன்னு நாம் எடுத்துக்கலாம். வே என்ற ஓர் எழுத்து கூட மற்ற எழுத்துக்கள் சேரும்போது அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு பொருள் சேருது பார்த்தீங்களா. தமிழ் மொழி என்பது மிகவும் தொன்மையான மொழி, தமிழுக்கு அமுதென்று பெயர். சாகித்யா, சின்ன புள்ள நீங்க, அதே போல பொம்பளை புள்ள, அழகும் பெண் பிள்ளையும் ஒன்றுன்னு சொல்லலாம். உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க கைகளில் நகத்தை வளர்ப்பீங்க அழகுக்காக, அதுக்கு வர்ணம் தீட்டுவீங்க, நெயில் பாலிஷ் போட்டு அழகு பார்ப்பீங்க, கண்டிப்பாக அழகாகத்தான் இருக்கும். ஆனால் வர்ணம் என்பது செயற்கை தான். மருதாணி போட்டுக்கலாம், அதுக்கு நமக்கெல்லாம் இப்போ பொறுமை இல்லை. உங்களை மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க நகங்களை கூட கலைக்கூடமாக்குவதில் போட்டி போடுறாங்க. இதற்கு மாறாக நகங்களை வைத்து நமது ஆரோக்கியத்தை மதிப்பிடலாம். நகங்களின் நிறம் மாறுவதைக் கண்டு உடல் நலம் எப்படி என்பதை கண்டுபிடிச்சிடலாம்.

0: நம்ம உடம்புல ஈரல் பாதிக்கப்பட்டிருந்தால் நகங்கள் வெண்மையாக இருக்கும். சிறுநீரகத்தில் சிரமம் என்றால் நகங்களின் வளர்ச்சி குறைந்து பாதி நகங்கள் சிவப்பாக இருக்கும். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நகங்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நகங்கள் அழுத்தமான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இருதயத்தில் ஓட்டை உண்டாகி நல்ல இரத்தம் கெட்ட இரத்தம் ரெண்டும் கலந்திருந்தால் நகம் நீல நிறத்தில் இருக்கும். இரத்த சோகை ஏற்பட்டு இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் நகங்கள் வெளுத்து குழியாக இருக்கும். நகத்தில் மஞ்சள் கோடுகள் இருப்பதற்கு காரணம் புகை பிடிப்பது, நிக்கோட்டின் கரை படிந்து ஏற்பட்டதால் இருக்கும். சர்க்கரையின் அளவு அதிகமாகவும் புரதம் துத்தநாக சத்து குறைவாகவும் இருந்தால் நகத்தில் வெண் திட்டுக்கள் இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி நமது உடல்நிலை எப்படி என்னங்கிறத நகங்களை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். என்ன, உங்கள் நகத்தை பார்க்குறீங்களா? பாப்பா நல்லா பாருங்க பாருங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: ஏழரை மணி தாண்டி 3-5 நிமிடங்கள் ஆச்சு. 7:35 நிமிடங்கள் வரைக்கும் இந்த நாளை நீ தாண்டிட்டனா அப்படின்னு இந்த டைலாகெல்லாம் வரும்ல சினிமாவில், இந்த நேரத்தை தாண்டுற வரைக்கும் நீ இந்த நேரம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வீர வசனம்லாம் அதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு ஆற்றல் கொடுத்து கொண்டு நம்மளை நம்மளே ஆசுவாசப்படுத்தி கொண்டு வேலைக்கு போயிட்டு வேறு வழியே இல்லை. இன்றைக்கி சண்டே இல்லை, வாய்ப்பே இல்லை, லீவு இல்லை, அடுத்த வாரம் லீவு வருது, ஜாலியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுகமாக ஒரு வேலை இருந்தது அப்படின்னா பாட்டும் பயணமும்ல ஜாலி பாட்டு கேட்டுட்டு போகலாம். ஆனால் ட்ராவல் பண்ணிங்கன்னா எதாவது இந்த பாட்டெலாம் கேட்டுறாதீங்க, ஏன்னா ஆக்சிலரேட்டரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முருக வைக்கும். ஓகே, அந்த மாதிரி பாட்டும் பயணத்தில் இப்போ கேட்க போகிற அடுத்த 4 பாடல்கள் ஆண் பாவம் படத்துலேருந்து இந்த பாட்டு, அதை தொடர்ந்து அடுத்த வாரிசு படத்திலிருந்து இந்த பாட்டு, அதை தொடர்ந்து
1: கிறுக்கு பசங்களா பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம்.
0: இல்ல, இந்த பாட்டு தான் வேணும். அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இந்த பாட்டு, அதை தொடர்ந்து அம்மன் கோவில் கிழக்காலே படத்துலேருந்து இந்த பாட்டு. இந்த பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து கேட்க போறீங்க 102.3 தமிழ் எஃப்எம்ல. ஆல்பபெட் ஏ ஆ வரிசையில் இசைராஜா இளையராஜா பாடல்கள், அதில் ஆண் பாவம் பட பாட்டு முதல்ல.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையராஜா என் பாட்டிருக்கு அப்படின்னு 1980 எழுதினார். அதில் இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கும் எந்த அப்படின்னு ஈக்கு பதிலாக ஏன்னு போட்டிருக்கலாம். டோரத்தி படம் வரைக்கும் காதலுக்கு பாட்டு எழுதிட்டு இருக்காரு, இசையமைச்சிருக்காரு. அந்த பாட்டு செம பாட்டு. ஓகே, மிக விரைவில் கேட்டிருப்பீங்க எல்லாரும். ஓகே, அந்த மாதிரி கேட்க போகிற இந்த பாட்டு அடுத்த வாரிசு படத்தில். பாட்டுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்டாக ஒரு குரல் இருந்தது, அது மலேசியா வாசுதேவன். பஞ்சு அருணாசலம் எழுதின இந்த பாட்டுக்கு இசை இசை ராஜா இளையராஜா.

0: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? பாடி என் கப்ப கழஞ்ச எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி பாடி அடி பாடி அடி பாடி என் கப்ப கழங்க எங்க

0: சுற்று நந்தவனமே, சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சொகமே.
1: ஏ அக்கா மக,
2: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கா மகடாய்?
3: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு வளவள வளக்கும்
3: அண்ணனோட பச்சை அது பறந்து.

0: இசை பூமியை ஆளட்டும். இந்த பாட்டு கேட்டு முடித்தப்போ உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக ஃபீல் பண்ணீங்க, அதே மாதிரி வரப்போகிற அண்ட் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி பாட்டோட இதே மாதிரி நிகழ்ச்சியோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் மெசேஜ் அனுப்பின அத்தனை நேயர்களுக்கும் மிக்க மிக நன்றி. அடுத்த வாரம் சந்திக்கலாம். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் இந்தா. தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: பிரபாகரன், அன்னைக்கு மத்திய அரசோட பசுமை ஆற்றல் திட்டங்கள் பத்தி படிச்சேன்.
2: ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போறார், விதைகளை அள்ளி வீசினார். அப்ப என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் வந்து பாதை ஓரத்தில் விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுவிட்டுது, உடனே வந்து உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது, அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது, சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு வந்து ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன், அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி நாலு வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க, ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க, இவங்கள்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி, அதனால் இவங்கள்லாம் வேர் இல்லாதவங்க, கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க, அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க, தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள், உலக ஆசைகள் இவங்களுக்குள்ளே பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் வந்து மறைஞ்சு போயிடுது, அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க வந்து இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகள்

0: ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார், இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் வந்து அப்பா பேச்சை கேட்குறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நரைச்சி வெள்ளையாக போடும்ப்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னானா.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

0: விபத் பாரத நேயர்கள் அனைவருக்கும் இனியவருக்கும் சொல்லிக்கிறது, நான் உங்கள் அர்ஜே குழலி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் எப்பவும் போல இந்த 8 மணிக்கு உங்களுக்காக ஒரு சூப்பராக ஒரு கேள்வி கொண்டு வந்துடுவேன். அந்த கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லலாம். எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா 0444 அப்படின்ற இணைப்பை என்ன சேர்த்துட்டு 2952508532383898711 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் எங்கிட்ட அந்த ஆன்சரை சொல்லலாம். கால் பண்ண முடியாதவங்க விபத் பாரத் தமிழ் ஃபார்ம் 2.3 கமெண்ட்ஸாகவும் போடலாம். லைஃப்பில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு எண்ணத்தோடு ஓடிக்கிட்டு இருப்போம் ஒரு ஒரு நாளும். அப்போ திடீர்னு ஏதாச்சும் ஒரு இயற்கை நிகழ்வு நடக்குது, அதுவும் ப்ளசண்ட்டான இயற்கை நிகழ்வு அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷப்படும். எடுத்துக்காட்டாக வந்து திடீர்னு கொஞ்சம் மழை பெஞ்சு வானவில் வருதுன்னா ஒரு 2 செகண்ட் நின்று சூப்பராக இருக்குப்போ அந்த வானவில்னு பார்த்து ரசிச்சுட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கான கேள்வி எதை பற்றினா இந்த இயற்கை பற்றி தான். எந்த இயற்கை நிகழ்வை காண ஆசை உங்களுக்கு? எடுத்துக்காட்டாக நான் 2-3 இயற்கை நிகழ்வு சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக சென்னை கடற்பகுதிகளெல்லாம் அந்த பயோலுமினசன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு வகையான ஆல்கை வந்து கடல் ஓரங்களில் வந்து படிகிறதுனால நைட் டைமில் பார்க்குறது கடல் வந்து ஒரு மாதிரி ப்ளூஷாக மின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்த் போல், அதாவது வடதுருவம்லாம் போனோம்னா வானம் பார்க்குறதுக்கு வானத்தில் வந்து பச்சை நிறத்தில் வந்து ஒளி தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் நார்த்தன் லைட்ஸ் அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கை நிகழ்வுகள் இருக்குது. உங்களுக்கு எந்த இயற்கை நிகழ்வை பார்க்கணுன்னு ஆசை அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. நம்ம ஊரில் தெரியணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது, எங்க வேணா போய் பார்த்துக்கலாம். ஆனா எந்த இயற்கை நிகழ்வை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை? நம்ம கிட்ட பேச போற முதல் நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு என்ன ஆசை, எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
1: ஹலோ, கும்பகோணத்துல மீனாட்சி பேசுறேன்.
0: வணக்கம் மீனாட்சி மேம், சொல்லுங்க. கும்பகோணத்துல வரதுதான் பாக்கணும்னு அவசியம் இல்ல, வேற எந்த நிகழ்வா இருந்தாலும் இயற்கை நிகழ்வு வந்து இந்த இடத்துல அது நடக்கும், இதை பாக்கணும்னு எனக்கு ஆசை. போய் கூட பாத்துட்டு வரலாம் அந்த மாதிரி. ஒரு ஜாலி ஆயிடும் இல்லையா? நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், யாருங்கன்னு
2: பேசுறீங்க?
0: கன்னியாகுமரி

0: கண்டிப்பா சூப்பர் சார், ரொம்ப அழகா சார் நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
1: நன்றிமா.
0: வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: ராஜேந்திரன் மணக்குடி.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ராஜ்மா, எனக்கு எப்படி புரிஞ்சிருந்தேன், கார் வண்ண மேகம், அந்த கார் வண்ண மேகம் பாத்தீங்கன்னா அடர்ந்த ஒரு, இப்ப பாத்தீங்கன்னா எங்க பகுதியில வந்து இளைய இது அடர்த்தி காடுகள் உண்டு.
0: சரி,
1: அந்த காடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த மேகங்கள் இறங்கி வரும், அப்படியே பனி மழை தூரல் இருக்கும். அந்த மழை தூரல் இருக்க போல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வானவில், ஒரு பக்கம் மயில்கள் அப்படியே தோகை விரித்து ஆடும்.
0: ஓகே,
1: இந்த மழை மேகமும் அந்த மயில் ஆடுவதும் அந்த வானவிலும் பாக்குறதுக்கு அடாடாடா கண்கொள்ளா காட்சி.
0: சமயம் இருக்கும்.
1: ஆமா ஆமா, சமயம் இருக்கு. இதை இப்ப எங்க நான் கண்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலையாத்தி காடுகள் நியதி பட்டுக்கோட்டை கடற்கரை ஓரம் பேயாத்தி தந்தால், அதாவது கோடியக்கரைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடையில இருக்கிற முத்துப்பேட்டை என்ற ஒரு
0: பகுதி. ஓகே,
1: ஆமா, அந்த அலையாத்தி காடுகள், அந்த அலையாத்தி காடுகள் பாத்தீங்கன்னா அந்த ஆறும் கடலும் ஒன்னு சேரக்கூடிய இடம், அந்த ஃபுல்ல காடுகள். அந்த காடுகள்ல பாத்தீங்கன்னா நான் உள்ள போனா, உள்ள போனப்ப மேகங்கள் அப்படியே வந்துச்சு, அப்படியே மழை அப்படியே தூர ஆரம்பிச்சுச்சு.
0: ஓகே சார்.
1: இங்க இருந்தோம் மரத்திலிருந்து கொடுத்த மயில்கள் வந்தது பாருங்க, மூணு மயில்கள் தோகை விரித்து ஆடுனா அவ்வளவு கண்கொள்ளா ஆச்சு. அந்த கையில இருந்து சோளப்பொறி, அந்த சோளப்பொறியை போட்டோம், அது அழகா உட்கார்ந்து சாப்பிட்டு.
0: ஓகே சார், சூப்பர். ஒரு ஒரு மொத்த மொத்த சினாரியோவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. கால் பண்ணி பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
1: நன்றிமா.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: மாவட்டம் திருபுவனத்துல இருந்து உதயா.
0: உதயா சார், சொல்லுங்க.
2: எனக்கு இந்த மழை பெய்யும் போது சமயங்கள்ல ஆலங்கட்டி மழை பெய்யும் மேடம். ஆலங்கட்டி மலை பெய்யும் பொழுது அந்த ஐஸ்கட்டி எடுத்து அடுத்த பிள்ளைங்க மேல வீசி விளாசுறது வேற, அப்படிலாம் விளையாடுவோம்.
0: நம்மளுக்கு நார்மல் மழையை பார்த்தாலே சந்தோஷம் வந்துடும், இதுல ஆலங்கட்டி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம் வந்துடும் இல்லையா? புதுசா கல்லுக்கெல்லாம் விழுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல, அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு, அதை வந்து முடிஞ்சா தேடி படிச்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் முதலாவது பாட்டு கேட்டு வந்துடும். என்ன பாட்டு அப்படின்னா, டிசி திரைப்படத்துக்காக ஹேங்கோ வந்துகிட்டு இருக்கு. அனிருத் அவச்சித்தருடைய குரல்ல ஹைசன்பக் வரிகளில் கேட்டு நினைந்திருங்கள். பாரதி தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

0: நீங்க ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க அரிஜய் குழலி. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த இயற்கை நிகழ்வை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசை? நம்ம ஊர்ல அது தெரியணும்லாம் அவசியம் கிடையாது, எங்க இருந்தாலும் சரி இந்த இந்த நிகழ்வை பார்க்கணும் எனக்கு ஆசைப்பா. நான் வடதுருவத்துக்கு போயிட்டு எனக்கு அந்த நார்த்தன் லைட்ஸை பார்த்துட்டு வரத விட ஆசை தானா? ஓகே தான், அது உங்களுடைய ஆசை என்னன்றதை எங்கிட்ட பாக்குறதுக்கலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், பெரம்பூர்ல இருந்து.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு பாத்தீங்கன்னா, நான் கோவா கிட்டத்தட்ட 3-4 வாட்டி போயிட்டு
0: வந்துட்டேன். சரி,
1: பட் இருந்தாலும் அந்த பக்கத்துல அங்கிருந்து 50-60 கிலோமீட்டர்ல தூத்சாகர் ஃபால்ஸ் இருக்கு.
0: சூப்பரா இருக்கும்ல, ட்ரெயின்ல போறப்பலாம் தெரியுமே.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: தஞ்சாவூர்ல இருந்து.
0: வணக்கம்.
2: தஞ்சாவூர்ல இருந்து மகாலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: எனக்கு இந்த கல்லணை ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஹிந்தில
2: போகும்போது பாக்கும்போது அந்த அருவி மாதிரி கொட்டும்ல படிக்கட்டுல இருந்து, அதெல்லாம் இந்த கொக்கெல்லாம் வந்து தலைய கீழே கும்பி கும்பி ஏந்திருக்குல்ல.
0: ஆமா, மீன் தேடும் இல்லையா,
2: அது பாக்கும்போது சந்தோஷமா இருக்கும்.
0: ஓ சூப்பர் சூப்பர் மகாலட்சுமி மேம், நன்றி.
2: நிகழ்ச்சி சூப்பர்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.

0: வணக்கம்,
1: சொல்லுங்க.
0: எனக்கு இந்த மழை பெய்யுது பாத்தீங்களா?
1: ஆமா,
0: மழை பெய்யும் போது அந்த குட்டி குட்டியா பெய்யும் பாருங்க மழை,
1: சாரல் மாதிரியா?
2: வணக்கம்.
1: யாரங்க வந்து பேசுறீங்க? வணக்கம் கலாதி மேம், சொல்லுங்க.
2: இது எனக்கு வந்து கன்னியாகுமரியில அந்த சூரியன் அந்த அழக
1: ரசிக்கணும்னு ஆசை.
2: போனதில்ல, ஆனா ஊட்டி போயிருக்கேன். அந்த மலையெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். தண்ணி கொட்டுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: கன்னியாகுமரியா
2: ஆசை, ஆனா இன்னும் போகல.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம், கால் பண்ணி பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
2: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா.
1: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், கேக்குதுங்களா? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கேக்குது மேடம். வணக்கம் மேடம், சென்னை பூந்தமல்லி கலை சாமி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க
3: மேடம். எனக்கு வந்து குற்றாலம் அங்க போன மேடம், குற்றாலத்து அங்க அந்த குற்றாலத்துல அருவிங்கள இருக்கு, குளிக்கும் போது ரொம்ப சுகமா இருக்கும். அந்த எல்லா அருவியில ஐந்து அருவி, மெயின் பால்ஸ், பழைய குற்றால அருவி, சித்த அருவி எல்லாம் போய் குளிச்சா தண்ணி அப்படி ஸ்பீடா
1: நன்றி. வணக்கம்.
4: விவசாயம் பார்க்கும் போது அந்த அழகு சூப்பரா இருக்கும் மேடம். அப்புறம் வந்து நாங்க கோவால இருந்து ஒரு நட வந்துட்டு இருந்தோம் மேடம்.
1: சரி,
4: அப்ப நாலு பக்கம் ரெண்டு பக்கமும் மழை, அந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மேடம்.
1: சூப்பர் சூப்பர்.
4: அதுக்கப்புறம் எனக்கு வந்து சபரிமலை போகும்போது அந்த அடர்ந்த காடு, அந்த பச்சை பச்சைன்னு புல்வெளி, தேயில தோட்டம், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: ஓகே சூப்பர் வெங்கடேஷ், நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டீங்க.
4: ஆமா மேடம்.
1: ஓகே நன்றி. ஓகே, நேயர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த இயற்கை நிகழ்வை பார்க்கணும் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற இயற்கை நிகழ்வு மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு இயற்கை நிகழ்வை உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருந்தாலும் அதை என்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். 044-295-2 0853-8-9-8-1 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். இந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம்.

நீகோர்னால் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் கண்ண கண்ண அப்படின்ற அந்த பாட்டு எந்த திரைப்படத்தில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வத்திக்குச்சி திரைப்படத்திற்கு வந்துகிட்ருக்கு. சுந்தர் நாராயண ராவுடைய குரலில், அறிவுமதியோட வரிகளில், ஜிப்ரானுடைய இசையில் கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஸ்டேட்யோன் இது விபத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகளெல்லாம்

0: தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்.
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: நேரம் 8:24 நிமிடம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ ஒரு நாள் நிகழ்ச்சி. நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு எந்த இயற்கை நிகழ்வை பார்க்கணும்னு ஆசை, அதான் இன்னைக்கான கேள்வி. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: திருக்கோவை தாலுகா மணக்குள்ளது கலை.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை
2: என்னன்னாக்கா,
3: நம்ம வந்து வயல் ஓரமா வரப்புல நடந்து போகணும். அப்ப அந்த கருது பூரா அப்படியே வளைஞ்சி முதல்ல பூமியை பார்த்து நிக்கணும். நெல் கருதுக்கு அதை அப்படியே கையால ஒதுக்கி விட்டுட்டு நம்ம பாட்டு நடந்து போயிருக்கோம்.
2: ரொம்பவே அழகா சொன்னீங்க. நீங்க சொல்றது அப்படி கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஆக்சுவலா
3: இல்லம்மா, இந்த மாதிரிலாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது?
2: நடந்துட்டு இருக்கு. ஆமா,
3: ஆனா இந்த வருஷம் அது கிடையாது.
2: ஆமா, எல்லினோ இல்லையா?
3: இந்த வருஷம் ஆத்துலயும் தண்ணி இல்ல, குளத்துலயும் தண்ணி இல்ல, வயல்லயும் பயிர் கிடையாது.
2: ஆமா,
3: அதனால அதையே திரும்பி பார்க்க முடியுமான்னு தான் எனக்கு ஒரு ஆசை. அது
2: பண்ணிடலாம், பண்ணிடலாம். நம்ம வந்து எல்லாரும் நிறைய மரம் நட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இல்லையா?
3: எல்லாம் வச்சிருக்கிறோமா, மரம்லாம் நாங்களும் நட்டுட்டு தான் வர்றோம். இருந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கணும்ல.
2: கண்டிப்பா.
3: அதே மாதிரி ஆளுக்கு ஒரு மரம் நட்டு தண்ணி ஊத்துனாக்கா உலகம்லாம் ஓஹோன்னு போயிருக்கும்.
2: சூப்பரா சொல்லிட்டீங்க. கால் பண்ணி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி.
3: ரொம்ப நன்றிமா.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டத்தில இருந்து நல்லாம்பழத்துல இருந்து பேசுறோம். ஜெயா.
2: ஜெயா மேம், சொல்லுங்க.
4: நம்ம நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
2: ரொம்பவே நன்றி.
4: கைத்தறி தான் செய்யிட்டு இருக்கோம், பட்டு புடவை.
2: ஓகே, சூப்பர்.
4: அது வந்து உங்க நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப என்ன எப்படி சொல்ற ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு உங்களுக்கு.
2: ரொம்பவே நன்றி. தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க. உங்க எல்லாருக்காகவும் தான் எல்லா ஷோவும் போயிட்டு இருக்கு.
4: ரொம்ப நன்றி, நீங்க எல்லாம் நல்லா பண்றீங்க.
2: ரொம்ப நன்றி. இன்னைக்கான கேள்வி தெரியுங்களா?
4: ஆ, தெரியுங்க.
2: சொல்லுங்க.
4: எங்களுக்கு இந்த ஒரு 5:30 இருக்கும்.
2: ம்.
4: அப்படியே கிழக்கு வாக்கிங் மாதிரி போனோம்னு வச்சிங்களா, கிழக்கு பார்த்து.
2: ம்.
4: அந்த சூரியன் உதயம் அப்படியே வரும் பாருங்க.
2: ம் ம் ம்.
4: ஒரு மஞ்சள் கலராவும்.
2: ஆமா.
4: ஒரு மேகம் அப்படியே சூழ்ந்து.
2: ம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
5: திருநெல்வேலூர் கணபதிங்க.
2: வணக்கம், சொல்லுங்க.
5: எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஆசைனா இந்த எரிமலை பார்க்கணும். எரிமலை.
2: எரிமலை.
5: அது ரொம்ப நாள் அது ஒரு நாள் சொன்னாங்க மந்திரம். அந்த நாட்டுல வந்து தங்கம்லாம் ஊறி பக்கத்துல அப்படியே ஊறி கீழே போகுது.
2: ஆமா ஆமா ஆமா. பக்கத்துல கூட போக முடியாது நீங்க அடிக்கிற வெயில் அந்த அணலுக்கு. ஓகே, சூப்பர். ஆனா டிஃபரெண்டான ஆசை.
5: ஆமாங்க, ஆமா சார்.
2: ஓகே ஓகே கணபதி சார், கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
5: நன்றி, நன்றிங்க.
2: வணக்கம்.
6: ஹலோ.
2: வணக்கம்.
6: வணக்கம் மேடம். வணக்கம். திருப்பத்தூர்ல சுப்பிரமணி.
2: வணக்கம், சொல்லுங்க.
6: இந்த மழை பெய்யும் போது வானவில் போறது பாருங்க.
2: ஆமா,
6: அது பாக்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது.
2: ஆமா, திடீர்னு ஒரு 7 கலர்.
6: ஆமாங்க, 7 கலர் பாக்கமாவே கண்குளரா காட்சி.
2: ம்.
7: நன்றி.
2: என்ன கேள்வினா, எந்த இயற்கை நிகழ்வை பார்க்கணும் அப்படின்றது ஆசை. இந்த பயோலுமினசன்ஸ் இப்போ ரீசெண்டாக சொல்கிறோம். அதே போல் இப்போ நம்ம காலர் சொன்ன மாதிரி வந்து எரிமலை வெடிப்பு பார்க்கறது, அதே போல் வந்து

0: ஆலங்கட்டி மழை பார்க்கறது எல்லாம் அப்பப்போ நடக்கும், ஆனால் அதை பார்க்கணும் நம்மளுக்கு ஆசையாக இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கான கேள்வி. நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். தலைப்பு தெரியல மேம்.
0: வணக்கம், கேட்குதுங்களா? யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்துலேருந்து மதியம் மாதிரி.
0: வணக்கம். தலைப்பு என்ன அப்படின்னா, எந்த இயற்கை நிகழ்வை பார்க்கணும்னு ஆசை? எடுத்துக்காட்டா ஆலங்கட்டி மழை, எரிமலை வெடிப்பு, அந்த மாதிரி ஏதாச்சும் இயற்கை நிகழ்வை பார்க்கணும்னு ஆசை இருக்கா?
1: நான் பார்த்துட்டேன் மேம்.
0: பாத்துட்டீங்களா? சரி, வேற என்ன ஆசை?
1: வேற என்ன, திருப்பதி போகணுமா? எனக்கு வேற என்ன ஆசை?
0: திருப்பதி போயிட்டு வரணுமா? ஓகே, சரி, ஓகே, ரொம்ப நல்ல ஆசை தான், போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி மேம்.
2: டெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்க ஒரு நாள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. திருமணம் என் நிக்கா திரைப்படத்திற்காக என் தாரா என் தாரா அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. ஷதாப் ஃபரிதி மற்றும் சின்மயருடைய குரல்ல, கார்த்திக் நேதாவோட வரிகள்ல, ஜுப்ரானோட இசையில கேட்டு ரசிக்க போறீங்க. ஸ்டேடியோ இந்த பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ரொம்பவே சூப்பரான பாடல் ஜிப்ரானோட இசையில் கேட்டோம். என் தாரா இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த இயற்கை நிகழ்வை பார்க்கணுன்னு ஆசை?

0: வணக்கம்.
1: ஹலோ, குட் ஈவினிங் மேம்.
0: குட் ஈவினிங். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ராகேஷ், செங்கல்பட்டுல இருந்து.
0: வணக்கம் ராகேஷ் சார், சொல்லுங்க.
1: எனக்கு மசனகுடியில இருந்து ஊட்டிக்கு கார் ரைட்ல போகணும்.
0: கார் ரைட்ல போகணும்னு? டிரைவே ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லையா?
1: ஆமாம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் ராகேஷ் சார், கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ,
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மேம், கணேஷ் கே கே நகர்ல இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் கணேஷ் சார், சொல்லுங்க.
2: வணக்கம். எனக்கு பனி பார்க்கணும் மேம்.
0: பனி பார்க்கணும்னு ஆசை.
2: ஏற மாதிரி பண்ணு.
0: ஓகே ஓகே, இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா?
2: ரோஜா படத்துல வர பனி மாதிரி? இல்ல, பாத்து.
0: ஓகே ஓகே ஓகே, ரோஜா படத்துல வர பனி மாதிரி. நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் அதுதான் இல்லையா?
2: ஆமா.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்
3: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
3: இது 102.3. இங்க நிகழ்ச்சிகள் எல்லாமே தேவிட்டாத தேனு.
0: நன்றி நன்றி, சொல்லுங்க.
3: அதாவது எனக்கு வந்து ஜப்பான் நாட்டுக்கு போய் வரணும்னு ஒரு ஆசை. போனது கிடையாது, வெளிநாடே போனது கிடையாது, பிளெயின்லயும் போனது கிடையாது. ஜப்பான் நாட்டை படிச்சிருக்கேன், நான் ஒரு நாட்டை பத்தி படிச்சிருக்கேன். அங்க வந்து நாடு வந்து ரொம்ப இந்திய ரொம்ப சின்ன நாடு அது இருக்கிறதுலயே. அதாவது மொத்தமே ஒரு தீவு அது வந்து. அது அப்போ அங்க சிசிடின்னு சொல்லிட்டு கட்டிருக்காங்களா, கடல் நகரம்னு கட்டிருக்காங்களா. இங்கிருந்து மக்கள் வந்து அங்க போய் வாழ்றாங்களா, அதுக்கு தண்டவாளம் மூலமா நிலத்திலிருந்து நீருக்கு வந்து ட்ரெயின் போகுது அந்த ராமேஸ்வரம் மட்டும். அதை போய் எனக்கு பாக்கணும்னு ஆசை. அதுக்கு அடுத்தது அப்படி இல்லாம இடம் பார்த்தாம அண்டர் கிரவுண்ட் சிட்டின்னு ஒண்ணு கட்டிருக்காங்களா, பூமிக்குள்ள கட்டிட்டு இந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, அங்கங்க ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சிருக்காங்க. அது உள்ள இருக்குது வந்து அவ்வளவு பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கா வந்தது, பகல் போலவே தெரியுதான் பாக்குறதுக்கு வந்தது. அது ஒன்னே ஒன்னும். அடுத்த ஒரே ஒரு நியூஸ் வந்து, அந்த உலகத்திலேயே 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 177,000 பேர் ஜப்பான்ல தான் இருக்காங்களா, அவங்க போய் பாக்கணும். பேட்டி காணும், பேட்டி காணும்னு ஆசை எனக்கு.
0: சூப்பர் சூப்பர் சார், கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: வணக்கம்
4: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: போன மாசம் 3 தேதிக்கு அப்போ வானத்துல அந்த நிலவு பக்கத்துல ஒரு நட்சத்திரம் மேடம், சுக்கிரன் சொல்லுவாங்க.
0: ஆமா,
4: பாத்தீங்களா நீங்க?
0: நான் பார்த்தேன்.
4: நானும் உடனே பாத்துட்டு பல பேருக்கு சொன்னேன், எனக்கு சாதாரண பொண்டா வச்சிருக்கேன், எல்லாருக்கிட்டயும் போன்லயே போன் பண்ணி பண்ணி பாக்க சொன்னேன்.
0: நல்ல விஷயம்
4: மேடம். அந்த மாதிரி இனி வரும், எப்போ வரும்னு தெரியாது.
0: ஆமா, இயற்கை நிகழ்வுகள் அதுவும் வானவியல் நிகழ்வுகள் நம்மளுக்கு வந்து எப்போ வரும்னு தெரியாது இல்லையா?
4: மேல வரும்
0: நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்துருமா?
4: ஆமா, இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஒத்து பார்த்தேன், 1 hour வெயிட்

0: நிலவுக்கு மேல அந்த நட்சத்திரம் வரும்
1: பார்த்தேன்.
0: பிறைக்கு மேல நட்சத்திரம் பாத்திருக்கீங்களே, அந்த மாதிரி வரும்னு பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷப்படலாம்னு பார்த்தேன்.
1: ஓகே,
0: ஒரு 90% சந்தோஷப்பட்டேன்.
1: ஓகே,
0: அதுவே
1: சூப்பர் சூப்பர் சார்.
0: பிறவி பிறகுடல் நீந்து வந்து இருந்தா இறைவனோட சேராதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அது நடந்து போதும். இறைவன் கிட்ட போய் சேர்றது உறுதி செய்யப்பட்டு விட்டது.
1: ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி.
0: தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: கும்போணத்துல இருந்து முகமது இக்பால் பாபுராஜன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: அதாவது நான் கேரளாவில் வந்து ஆலப்புழை இந்த போட்டிங் போனேங்க, அது பார்க்க வேண்டிய இதுங்க. அந்த இந்த தென்னை மரம்லாம் இயற்கையாகவே அப்படியே நம்ம போட்டு போகும்போது நம்ம தலைமையில அப்படியே தலையில முற்றுலாம.
1: ஆமாம், நீங்கள் கையால் கை எட்டி தேங்காய் பறிச்சிடலாம் இல்லையா?
2: அது மாதிரி சைக்கிள் மாதிரி ஒரு ஒருத்தர் வீட்டு வாசல்லையும் ஒரு
1: போட்டு நிற்குது,
2: அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க.
1: ஓகே,
2: இறைவனுடைய படைப்புல அது கண்கள் தான் கட்சி, எல்லாருமே பார்க்கணும் அவசியம் அவங்க லைஃப்ல.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி.
2: நன்றி நன்றி.
3: பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீ குரல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. இவன் வேறு மாதிரி திரைப்படத்திற்காக ஒரு பாடல், சி சத்யா குரலில், சி சத்யாவோட இசையில், விவேகா வரிகளில் கேட்க போறீங்க. இணைந்திருங்கள், இது விபத் பாரதி தமிழகம் 102.3.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: நேரம் 8:46. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி. நலமா இருக்கலாமா?
4: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா நீங்க?
5: நலமா இருக்கமா.
4: சொல்லுங்க.
5: அதாவது 99 வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை பார்க்க போனோமா, அதுக்கப்புறம் 2023 மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை பார்க்க போனேன். அப்புறம் என்னோட குடும்பத்தோட நான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேமா, அதான் பெரிய ஆசை. அந்த மாஞ்சோலை மக்களையும் அந்த தேயிலை தோட்டையும் பார்க்கணும்னு ஒரு ஆசைமா. வாய்ப்புக்கு நன்றிமா.
4: நன்றி நன்றி. வணக்கம்.
6: ஹலோ.
4: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: மேடம், நான் வடசேர்க்கை கிராமம் தர்ஷினி பேசுறேன். மேடம்
4: தர்ஷினி, சொல்லுங்க என்ன பண்றீங்க நீங்க? சூப்பர் சூப்பர் தர்ஷினி, அழகா பேசுறீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
6: Thank you madam. நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு madam.
4: ரொம்பவே நன்றி.
6: Thank you madam.
4: வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் madam.
4: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க? நேருடைய இணைப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ.
4: வணக்கம், கேக்குதுங்களா?
8: கும்பகோணத்துல இருந்து தர்ஷன் பேசுறேன் மேம்.
4: வணக்கம் தர்ஷன், நீங்க என்ன பண்றீங்க?
8: நான் வந்து 9th படிக்கிறேன்
4: மேம். 9th படிக்கிறீங்க, ஓகே. இன்னி கேள்வி தெரியுமா?
8: எனக்கு இயற்கை சம்பந்தப்பட்டதுல இருந்து ஆலங்கட்டி மலைனா ரொம்ப பிடிக்கும்.
4: இதுவரைக்கும் பாத்திருக்கீங்களா லைஃப்ல ஆலங்கட்டி மலைய?
8: இல்ல.
4: யோ, இதுக்கு அப்புறம் பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் காலிங், அழகா பேசுனீங்க, நன்றி. நமக்கு வந்து இன்னைக்கு நிறைய குட்டி குட்டி காலர்ஸ்லாம் வராங்க. தர்ஷினி, தர்ஷன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க, கேட்கவே நல்லா தான் இருக்கு. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஓகே, எனக்கு வந்து யாரோ யாரோ ஒரு குழந்தை தான் பேசுறாங்க, ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, சிரிக்கிறதுக்கு அழகா இருக்கு. நம்ம அதுக்குள்ள அடுத்த நேயர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் FM.
9: வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
9: வணக்கம்.
4: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன்,
9: சொல்லுங்க. ஊட்டி போனப்பமா, ஊட்டி போனப்பமா, இயற்கை காட்சி மேலால அப்படி கொண்டு போய் மேலால

0: அந்த பொறுமையான அது அந்த ஏற ஒரு காட்சி இருக்கு பாருங்கம்மா, அது அது வந்து அந்த டிரைவருங்க தான் இத்தனை பேரையும் கவனம் பண்ணி ரெண்டும் போறாங்க பாருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: ஒரே குளிரும்மா. சுட்டிருந்தாலும் முடியாது, போர்வை போட்டாலும் அந்த குளிர் அப்படியே தான் இருக்கும். அந்த ரூம் ரூம் உள்ள போய் எல்லா கிளாஸையும் சாத்திக்கிட்டு எங்க அத்தம்மா அங்க இருக்காங்கம்மா, எல்லா கிளாஸையும் சாத்திட்டு அதுக்கப்புறம் தாம்மா அப்படி குளிர் ஒண்ணும் இதா இல்லம்மா, அப்படிதாம்மா இருந்துகிட்டு இருக்கு. அது ஹீட்டர் ஒண்ணு போட்டு விட்டாப்புமா,
1: குளிர்ச்சிமா.
0: அதாவது ஊட்டியில வந்து அப்பதான் அதாவது ஒரு இது ஒரு சுண்டி பேராம
1: போனேன்.
0: நல்ல முறையா திரும்பி வந்தோம்மா.
1: சூப்பர் சார், நன்றி, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
0: நன்றிங்கம்மா.
1: ஓகே, காலர்ஸ் எல்லாம் அழகாக கால் பண்ணி வந்து அவங்களுக்கு என்ன இயற்கை நிகழ்வு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு நிறைய பேர் இங்கே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அந்த கமெண்ட்ஸும் வாசிச்சிடலாம். அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வந்து இரண்டு இடங்களுக்கு மலைகளுக்கு இடையில் வந்து சூரியன் உதிக்கிறத பார்க்கணும்னு ஆசை, அந்த பறவைகளோட சத்தம் அந்த நேரத்தில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹெடில்ஸ் ஹயாத் பாஷா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசி வக்கம் சவுந்தரராஜன், இயற்கை நிகழ்வுகளை பார்க்கணும் அப்படின்னா வானவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.

ரங்கராஜன் தித்திக்கும் இனியனு வணக்கம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன காட்சி பிடிக்கும் சொல்லியிருக்காருன்னா, கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஜாக் ஃபால்ஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, கொடமாடப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன் இயற்கையான நிகழ்வு அப்படின்னா மழையில் நினைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு.

0: நன்னிலம் அம்பலவாணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படி இடி இறைவணக்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கொரல் நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க, ரொம்பவே நன்றி. அண்ட் கமலாவர்தன் நீ கொரல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் 8:00 நீ கொரல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னோடய சொந்த ஊரில் உள்ள மலைகள், அந்த மலை மேலே படியும் மேகங்கள், இந்த இயற்கையான காட்சி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மேகமலையை தான் அவர் சொல்கிறாரு. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து ரோஜாப்பூ மலரும் அழகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, கண்ணால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இப்போலாம் வந்து ஃபோட்டோகிராஃபி மூலமாக வீடியோகிராஃபி மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு பூ மலர்றதை எடுத்து காட்டுறாங்க இல்லையா, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே போல் அண்டார்டிகாவில் ஒரு நாள் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவர்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு பெக்குலரான ஆசை, அண்டார்டிகாவில் போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னியம்மன் வீடு வண்ணே கணேசன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எனக்கு குற்றால அருவின் இயற்கை ரசிக்க ரசிக்க பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. வருடந்தோறும் ஒரு முறையாச்சும் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அமைச்சிருக்காரு. அதே போல் கலில் அகமத் பொன்னேரியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் சூரிய உதயம் பார்க்குறதுக்கு பிடிக்கும் மலைகளுக்கு மலைப்பகுதிகளில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நாகராஜன் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. அதே போல் வந்து இயற்கை வளங்கள், மலை பிரதேசங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு. பாபுமுல்லக்காடு தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் தேனி ஹரிராமங்கள்லாம் மாலை வணக்கம் இரவு வணக்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம் இரவு வணக்கம். அண்ட் நமக்கு வந்திருக்கிற ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் அவ்வளவுதான், நம்ம ஒரு ரெண்டு காலர் பேசுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், கேக்குதா
1: மேடம்? வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம் மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி சுரேஷ். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க
1: மேடம். இப்ப அந்த இயற்கை சம்பந்தமா சொல்லிருக்கீங்க, நல்ல ஒரு தலைப்பு,
0: நன்றி.
1: அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேரளா சைடு மூணாறு இந்த ஊட்டி எல்லாம் போனோம்னா ரொம்ப அதெல்லாம் பாக்கணும்னு ஒரு இது மேடம்.
0: ஓகே, ஆசை.
1: ஆமா மேடம், ஆசை இல்ல. அது மாதிரி

0: இந்த பனித்துளி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேகம் வந்து நம்ம மேல அப்படியே மேல படுற மாதிரியே போவோம். அத பாத்தீங்கன்னா இயற்கை நல்ல இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் மேடம்.
1: ஓ சூப்பர் சூப்பர், நீங்க கேக்க சொல்றது கேக்குறப்ப ரொம்ப ஆசையா தான் இருக்கு.
0: மேடம் நான் போயிருக்கேன் மேடம், ஒரு டைம் போயிட்டு வரணும் ஒரு ஆசை மேடம். இந்த இயற்கை சீலாம்
2: வால் நட்சத்திரம்
1: அதுக்கப்புறம் பாக்கலையா?
2: நன்றி.

இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு இல்லையா? நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சி எந்த இயற்கை காட்சியை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசைன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமாக சொன்னாங்க, அண்டார்டிகாவில் போய் ரெஸ்ட் எடுக்கணும், பனி பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் ஆலங்கட்டி மழை பார்க்கணும், வால் நட்சத்திரம் பார்த்துருக்கேன், அதே போல் எரிமலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாச வித்தியாசமான ஆசைகள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. கேட்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிகழ்ச்சி எல்லாரும் தொடர்ந்து கேளுங்க. பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக ஒன்று வந்துகிட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ நினப்பு அப்படின்ற பாடல் கதாநாயகன் திரைப்படத்துக்காக வந்துட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரல்ல, ஜே கேவியுடைய வரிகளில், ஷான் டோடனுடைய குரல்ல இசையில கேட்க போறீங்க. ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 9 மணி. நேயர்களை கேட்கவிருப்பது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: நடக்கவிருக்கும் சம்பவங்கள் சதி பற்றி தேவராளனும் மந்திரவாதி ரவிதாசனும் அந்த பள்ளிப்படையிலே அவர்கள் அந்த மண்டபத்திலே அவர்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்தியத்தேவனுடைய கைதான் ஆதித்த கரிகாலனை கொல்ல இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தேவராளனிடம் ரவிதாசன் பகிர்ந்து கொள்ளுகிறான். மேலும் அவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது.
1: என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கரிகாலனுடைய ஆவி நாளை இரவுக்குள் பிரிவது நிச்சயம். நந்தினி ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றிய தீருவாள். நம்முடைய பொறுப்பையும் நாம் நிறைவேற்ற வேண்டும்.
2: நம்முடைய பொறுப்பு என்ன?
1: நாளை இரவு கடம்பூர் மாளிகையிலிருந்து வெளியேறும் சுரங்கப்பாதையில் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். காரியம் முடிந்ததும் நந்தினி அதன் வழியாக வருவாள். அவளை அழைத்துக் கொண்டு இரவுக்கிரவே கொல்லிமலையை அடைந்துவிட வேண்டும். அங்கே இருந்து கொண்டு சோழ நாட்டில் நடைபெறும் அல்லோல கல்லோலத்தை பார்த்து கொண்டிருப்போம். ஒருவேளை சௌகரியப்பட்டால்.
2: சௌகரியப்பட்டால் என்ன?
1: பழுவேட்டரையரின் கருவூல நிலவரையில் சேர்த்து வைத்திருக்கும் பொருள்களை எல்லாம் சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சோழ நாட்டு பொக்கிஷத்திலிருந்து கொண்டு போன பொருள்களை கொண்டே சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க படை திரட்டுவது எவ்வளவு பொருத்தமாயிருக்கும்.
0: இவ்விதம் கூறிவிட்டு மறுபடியும் ரவிதாசன் சிரித்தான். தேவராளனாக நடித்த பரமேஸ்வரன்,
2: சரி சரி, ஆகாச கோட்டையை ரொம்ப பெருசாக கட்டிவிடாதே. முதலில் கொள்ளிடத்தை தாண்டி அக்கறையை அடைந்து கடம்பூர் போய் சேரலாம். கடம்பூரில் நீ சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும். பிறகு பழுவேட்டரையனுடைய பொக்கிஷத்தை கொள்ளையடிப்பது பற்றி யோசிக்கலாம். என்ன சொல்லுகிறாய்? இப்போதே கிளம்பலாமா? இரவே கொள்ளிடத்தை தாண்டி விடுவோமா என்றான்.
1: வேண்டாம் வேண்டாம், பொழுது விடிந்ததும் படகில் ஏறினால் போரும். அதற்குள் காற்றும் நன்றாக அடங்கிவிடும். ஆற்று வெள்ளமும் கொஞ்சம் குறைந்துவிடும்.
2: அப்படியானால் இன்றிரவு இந்த பள்ளிப்படை மண்டபத்திலேயே படுத்திருக்கலாமா?
0: ரவிதாசன் சற்று யோசித்தான். அப்போது சற்று தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. ரவிதாசனுடைய உடல் நடுங்கிற.
2: ரவிதாசா, கேவலம் நரிகளின் குரலை கேட்டு ஏன் இப்படி நடுங்குற
0: என்றான் தேவராளன்.
1: அப்பனே, கோடிக்கரை புதை செற்றில் கழுத்து வரையில் நீ புதைப்பட்டிருந்து சுற்றிலும் 100 நரிகள் நின்று உன்னை தின்பதற்காக காத்திருக்கும் பயங்கரத்தை நீ அனுபவித்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டாய். சிங்கத்தின் கர்ஜனையையும் மத யானையின் ஓலத்தையும் கேட்டு எனக்கு பயம் உண்டாவதில்லை. நரியின் ஊளையை கேட்டால் குலை நடுங்குகிறது. வா வா, இந்த சுடுகாட்டில் ரா தங்க வேண்டாம். வெறுங்காவது கிராமத்துக்கு பக்கமாயுள்ள கோயில் அல்லது சத்திரத்தில் தங்குவோம். இல்லாவிட்டால் கொள்ளிட கரையில் உள்ள துர்கை கோவிலை பற்றி சொன்னாயே, அங்கே போவோம். இன்னமும் அந்த கிழவன் அங்கே படுத்திருந்தால் வெள்ளத்தில் அவனை இழுத்து விட்டு விடலாம். அதுவே அவனுக்கு நாம் செய்யும் பேருதவியாயிருக்கும். நாளைக்கு மறுநாள் வரையில் அவன் உயிரோடு இருந்தால் ரொம்பவும் மனத்துயரத்துக்கு ஆளாக நேரிடும்.
0: முன்னர் சொன்ன சம்பாஷணையை ஏறக்குறைய ஒன்று விடாமல் பெரிய பழுவேட்டரையர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. அவருடைய நெஞ்சு ஒரு பெரிய எரிமலையின் கர்ப்பத்தைப் போல தீக்குழம்பாகி கொதித்தது. தாம் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட பெண்,

0: வீரபாண்டியன் மரணத்துக்காக சோழகுலத்தின் மீது பழிவாங்க வந்தவள் என்பதும், 3 வருஷங்களாக அவள் தம்மை ஏமாற்றி வருகிறாள் என்பதும் சொல்ல முடியாத வேதனையும் அவமானத்தையும் அவருக்கு உண்டாக்கின. 6 தலைமுறையாக சோழர் குலத்துக்கும் பழுவூர் வம்சத்துக்கும் நிலைபெற்று வளர்ந்து வரும் உறவுகளை அந்த சமயம் பழுவேட்டரையர் நினைத்து கொண்டார். பார்க்கப் போனால் சுந்தர சோழனும் அவனுடைய மக்களும் யார்? சுந்தர சோழனுடைய பாட்டி பழுவூர் வம்சத்தைச் சேர்ந்தவளல்லவா? சுந்தர சோழனுடைய மக்கள் மீது தமக்கு ஏற்பட்ட கோபமெல்லாம் சமீப காலத்தது அல்லவா? ஆதித்த கரிகாலன் ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டான் என்பதற்காகவும், மலையமானை நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காகவும் எவ்வளவு பயங்கரமான சதி செயல்களுக்கு இடம் கொடுத்து விட்டோம். சோழர் குலத்தின் தீரா பகைவர்களான பாண்டி நாட்டு சதிகாரர்கள் நம்முடைய அரண்மனையிலிருந்து கொண்டு, நம்முடைய நிலவரை பொக்கிஷத்திலிருந்து திருடிப்போன பொருளைக் கொண்டு சோழ குலத்துக்கு விரோதமாக சதிகாரச் செயல்களை செய்யல்லவா இடம் கொடுத்து விட்டோம்? ஆஹா, இந்த செண்டாளர்கள் சொன்னபடி நாளை இரவுக்குள் 3 இடங்களில் 3 பயங்கரமான கொலைகள் நடக்கப் போகின்றனவா? நம்முடைய உடலில் மூச்சு இருக்கும் வரையில் முயன்று அவற்றை தடுத்தே ஆக வேண்டும். இன்னும் 60 நாழிகை நேரம் இருக்கிறது. அதற்குள் எவ்வளவோ காரியங்கள் செய்துவிடலாம். இரவுக்கிரவே குடந்தை சென்று தஞ்சைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் செய்தி அனுப்பிவிட்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும். இந்த பாதகர்கள் அங்கே போய் சேர்வதற்குள் நாம் போய்விட வேண்டும். இவர்களை கடம்பூருக்கு வரும்படி செய்வதா? இந்த இடத்திலேயே இவர்களை கொன்று போட்டுவிட்டு போய்விடுவது நல்லதல்லவா? நம்மிடம் ஆயுதம் ஒன்றுமில்லை, இல்லாவிட்டால் என்ன? வஜ்ராயுதத்தை நிகர்த்த நம் கைகள் இருக்கும் போது வேறு ஆயுதம் எதற்கு? ஆனால் இவர்கள் ஒருவேளை சிறிய கத்திகள் இடையில் சொருகி வைத்திருக்க கூடும். அவற்றை எடுப்பதற்கே இடங்கூடாமல் 2 பேருடைய கழுத்தையும் இறுக்கி பிடித்து நெரித்து கொன்றுவிடலாம். ஆனால் அவ்வாறு இவர்களுடன் இந்த இடத்தில் சண்டை பிடிப்பது உசிதமா? இவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டாகிவிட்டது. நாம் வழிபடும் குலதெய்வமாகிய துர்கா பரமேஸ்வரியே படகு கவிழச் செய்து இந்த பயங்கர ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியாயும் செய்திருக்கிறாள். சக்கரவர்த்திக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் விபத்து நேரிடாமல் பாதுகாப்பதல்லவா நம்முடைய முக்கியமான கடமை? அதிலும் கடம்பூரில் கரிகாலனுக்கு எதுவும் நேராமல் தடுப்பது மிக மிக முக்கியமானது. அப்படி ஏதாவது நேர்ந்துவிட்டால் நமக்கும் நமது குலத்துக்கும் அழியாத பழிச்சொல் ஏற்பட்டுவிடும். 6 தலைமுறையாக சோழர் குலத்துக்கு பழுவூர் வம்சத்தினர் செய்திருக்கும் உதவிகளெல்லாம் மறைந்து மண்ணாகிவிடும். பெண்ணென்று எண்ணி நமது அரண்மனையில் கொண்டு வந்து வைத்திருந்த அரக்கியினால் கரிகாலன் கொல்லப்பட்டால் அதை காட்டிலும் நமக்கு நேரக்கூடிய அவக்கேடு வேறு ஒன்றுமில்லை.
1: ஆஹா,
0: அத்தகைய அழகிய வடிவத்துக்குள்ளே எவ்வளவு பயங்கரமான ஆலகால விஷம் நிறைந்திருக்க முடியுமா? 3 உலகத்தையும் மயக்கக்கூடிய மோகன புன்னகைக்கு பின்னால் இவ்வளவு வஞ்சகம் மறைந்திருக்க முடியுமா? இந்த செண்டாளர்கள் சற்று முன்னால் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா? பழுவேட்டரையருடைய உள்ளத்தில் கோபத்தி கொடுந்துவிட்டு எரியும்படி செய்த அந்த சதிகாரர்களின் வார்த்தைகள் ஒரு விதத்தில் அவருக்கு சிறிது திருப்தியையும் அளித்திருந்தன. நந்தினி சதிகாரியாக இருக்கலாம், தம்மிடம் அன்பு கொண்டதாக நடித்து வஞ்சித்து ஏமாற்றி வந்திருக்கலாம். ஆனால் அவள் கரிகாலன் மீதோ கந்தமாறன் அல்லது வந்தியத்தேவன் மீதோ மோகம் கொண்ட காரணத்தினால் தம்மை வஞ்சிக்கவில்லை. அந்த மௌடிக சிறுவர்களை அவள் பொருட்படுத்தவில்லை. அவளுடைய அந்தரங்க நோக்கத்துக்கு அவர்களையும் உபயோகப்படுத்துவதற்காகவே அவர்களிடம் சுமூகமாக பேசி பழகி வருகிறாள். இந்த செய்தி பழுவேட்டரையரின் அந்தரங்கத்தின் அந்தரங்கத்துக்குள்ளே அவரையும் அறியாமல் சிறிது திருப்தியை அளித்தது. கரிகாலன் கொல்லப்படாமல் தடுக்க வேண்டியது தம் குலகௌரவத்தை பாதுகாத்து கொள்ளவும் தமக்கு என்றென்றைக்கும் அழியாத அபகீர்த்தி நேராமல் தடுத்து கொள்ளவும் மட்டுமல்ல, நந்தினியை அத்தகைய கோரமான பாவகாரியத்திலிருந்து தப்புவிப்பதற்காகவும் தான். ஒருவேளை அவளுடைய மனத்தையே மாற்றிவிடுதல் கூட சாத்தியமாகலாம். இந்த பாதக சதிகாரர்களிடம் அகப்பட்டு கொண்டிருப்பதால் அவள் வேறு வழியின்றி இவர்களுக்கு உடந்தையா இருக்கலாம் அல்லவா? இவர்களை இங்கேயே கொன்று ஒழித்து விட்டால் நந்தினிக்கு விடுதலை கிடைக்கலாம் அல்லவா? இவ்வாறு எண்ணி அந்த வீரக்கிழவர் தம்மையறியாமல் தொண்டையை கனைத்து கொண்டார். சிம்ம கர்ஜனை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் இருவரையும் திடுக்கிடச் செய்தது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

வேறு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கரிகாலனுடைய ஆவி நாளை இரவுக்குள் பிரிவது நிச்சயம். நந்தினி அவள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றியே தீர்வாள்னு உறுதியா சொன்னார் ரவிதாசன். மூணு வெவ்வேறு இடங்கள்ல மூணு பயங்கரமான கொலைகள். தஞ்சைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் செய்தி அனுப்பிட்டு கடம்பூருக்கு தாமே நேர்ல போவதுதான் இந்த குறுகிய காலத்துல நடக்கக்கூடியது. ஏன் நடந்தே ஆக வேண்டியது. கொல்லிமலை, இது கிழக்கு மலைத்தொடரின் ஒரு பகுதி. கடம்பூருக்கு மேற்கே ஏறத்தாழ 230 கிலோமீட்டர், கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 1000 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்குது. இதன் பெருமையே பண்டைய இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல பாக்குறோம். கொல்லிமலை தெய்வமா போற்றப்படும் கொல்லிப்பாவைய இன்னைக்கு எட்டுக்கை அம்மன்னு வழிபடுறாங்க. அழகின் மறுபெயர் கொல்லிப்பாவைன்னு பொருள்பட பாடுறார் திருமங்கை ஆழ்வார். கொல்லிமலையில தோன்றி ஆகாய கங்கைங்கிற பேர்ல அருவியா இறங்கி காட்டாரா மாறி அடர்ந்த காடுகள் வழியே கிழக்கு நோக்கி ஓடி காவிரியோட இணையற வர்ணனை ஆசிரியரின் பார்த்திபன் கனவு நாவல்ல இடம்பெறுது. கபால பைரவரின் மறைவிடம். ரவிதாச எந்த வழிய தேர்ந்தெடுக்க போறான்? ரொம்ப கொடூரமான வேதனை தரும் செய்தியை கேட்க நேர்ந்தா ஈயத்த காட்சி காதல ஊத்தின மாதிரி இருந்ததுன்னு சொல்வதுண்டு. உருக்கின ஈயம் கடும் வெப்பம் கொண்டது. அது காதல பாய்ந்தா வலி தாங்க முடியாது. வேதனை தரும் செய்தியையும் தாங்க முடியாது அல்லவா. ஈயம் பத்தின அறிவியற் குறிப்பு. யுரேனியம், இது ஒரு கதிர் இயக்க வேதி தனிமம், ஓர் உள் இடைநிலை உலோகம்னு சொல்லலாம். ஆல்பா பீட்டா சிதைவுகள்னு குறிப்பிடப்படுற 14 படிநிலைகளை தாண்டி பல்வேறு கதிரியக்க தனிமங்களா மாறி கடைசியில நிலையான ஈயம் ஆகுது. இயற்கையா பாதி அளவு நிலையான ஈயமாக மாறுவதற்கு 450 கோடி வருஷங்கள் பிடிக்கும். சுந்தர சோழரின் தந்தை வழிபாட்டி அதாவது அறிஞ்சயரின் தாய் பழுவூர் சிற்றரசர் வம்சத்தினள். அன்பிற் செப்பேட்டு செய்தி. முதற் பராந்தகனுக்கும் சேர நாட்டு கோக்கிழான் அடிகளுக்கும் பிறந்தவன் ராஜாதித்யன், சோழமாதேவிக்கு பிறந்தவன் கண்டராதித்தன். கூடுதல் செய்தி, கோக்கிழான் அடிகள் சேரிங்கிற பேரு காலப்போக்கில் மருவி இன்னைக்கு கொக்கலாஞ்சேரி என்கிற சிற்றூரின் பேராயிருக்குது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து தெற்கே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில். சிம்மத்தின் கர்ஜனை கேட்டா பயப்பட மாட்டேன், நரியின் ஊழைதான் நடுங்க வைக்குதுன்னு ரவிதாசன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த கிழச்சிங்கத்தின் கர்ஜனை ரெண்டு பேரையுமே உருக்கிட்டது. அடுத்து என்ன நடக்க போகுது?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: வணக்கம் நேயர்களே, இது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. நேரம் 9:16. நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு. நானே சூப்பர்னு சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்வீங்க கண்டிப்பாக. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏற மணிசையில் வந்துகிட்டு இருக்கு. மின்சார கனவு திரைப்படத்திற்காக வெண்ணிலவே வெண்ணிலவே.

அந்த வயலின் அப்படியே பேக்கில் வாசிக்க வாசிக்க நம்ம எங்கேயோ போயிட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல் தான் வெண்ணிலவே. இந்த நேரத்தில் கேட்குறதுக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடல் தோல் திரைப்படத்துக்காக வந்துக்கிட்டே இருக்குது. யாருடைய குரல்ன்னு கேட்டிங்கன்னா, சங்கர் மாதேவன் மற்றும் சுதாதா குரலில் கடுவன் லிரிக்ஸில் அண்ட் வித்யாசாகருடைய இசையில் கேட்க போகிறீங்க. ஸ்டே டியூன்ட்.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சாணக்கியா சாணக்கியா பாடல் சாதனா சர்க்கம் குரல்ல கலைக்குமார் வரிகளில் தேவாவுடைய இசையில கேட்டிருப்பீங்க தம் படத்திற்காக. நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடல் கஜினி திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா குரல்ல கபிலன் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். இது என் இணைய பொன்னிலாவே.

நேரம் 9:38. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் இனிய பொன்னிலாவே. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாடல் மன்மதன் திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. சாதனா சர்க்கம் குரலில், ஸ்னேகன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில். கேட்டு ரசிக்க போகிறீங்க மன்மதனை.

ஆகிய நட்சத்திரம் திரைப்படத்திற்காக நின்னு கோரி வர்ணம் சித்ரா குரல்ல வாலி வரைகளை இளையராஜாவோட இசையில கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மன்மதனேவும் சரி நின்னு கோரியும் சரி ரெண்டு பெண்கள் வந்து அவருடைய காதலர்களை பார்த்து பாடுற மாதிரி இருந்திருக்கும். ஒன்று சாதனா சர்க்கம் பாடினது, இன்னொன்று சித்ராமா பாடின பாடல். ஸோ இந்த நேரம் 9:48 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திற்காக நான் தேடும் செவந்தி போவது. இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்ல கண்மணி சுப்புவுடைய வரிகள்ல இளையராஜாவோட இசையில கேட்டு ரசிக்க போறீங்க. ஸ்டே டியூன்ட்.

0: பார்வதி அம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
1: அதுங்களாமா எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தண்ணிப்பம் போட்டு கொடுத்துருக்குறாங்க, அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
0: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுனீங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க, இதுல வேற குழாய எத்திரி போயிட்டு வேலை செய்யறீங்க, தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
1: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்துல தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்துல மறுபடியும் கழுவி எடுப்போமுங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஊர்லிங்க, உங்க வீட்டுல தானுங்க அறிவு மாதிரி தண்ணி கொட்டுக்குங்க, அதனாலதாங்க ரொம்ப தாராளமா கொஞ்சம் செலவு பண்ணிட்டு.
0: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நிலத்துல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மழையே வரலன்னா அப்ப என்ன பண்றது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்பல இருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லம்மா.
1: ஆனுங்கம்மா நீங்க சொல்றது நல்லா தான் இருக்குது. என்னம்மா இப்போ நான் எங்க வீட்டுல எப்படி தண்ணி சிக்கனமா செய்யறனோ அதே மாதிரி உங்க வீட்லயும் செய்யணுங்கிறீங்க, அதானம்மா? நான் எங்க இருந்தாலும் தண்ணியை சிக்கனமா செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
0: குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா, மனச மயக்குதா, சுகமா இருக்குதா?
2: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.
3: நேரம் 9:55. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிறது புதுக்கவிதை திரைப்படத்திற்காக வெள்ளை புறா ஒன்று. கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் இளையராஜாவோட இசையில கேட்டு ரசிக்க போறீங்க. ஸ்டேட்யூன் பாரதி தமிழகம் 102.3.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே குழலி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா? உங்களுக்கு பிடித்தமான பாடல், அந்த படத்துடைய பெயர், அந்த பாடலுடைய பெயர், உங்களுடைய பெயர், அதே போல் எந்த இடத்துலேருந்து கூப்பிட்டுருக்கீங்க, இந்த நாலு டீட்டெயில்ஸையும் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு 9444000123 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி விட்டீங்கன்னா நீங்கள் கேட்ட பாடல் நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் பெயரோடு இடம்பெறும். ஸோ அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் அன்பே ஆறுகிற திரைப்படத்திற்காக மயிலிறக்கே வந்துட்டுருக்கு. வாலியுடைய வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில் மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில் கேட்க போகிறோம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறவங்க அக்ஷயா சேலத்திலிருந்து. அவங்களோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

மயிலிறக்கிய பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வரப்போகிற பாடல் என்னவளே அடி என்னவளே, காதலன் திரைப்படத்துக்காக கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ரஹ்மான் இசையில், எங்கள் எழுப்பில் உங்கள் தேர்வில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க அம்பத்தூர்லேருந்து விஸ்வநாதன். அவரோடு சேர்ந்து எல்லாரும் இந்த பாடலை கேட்டு மகிழலாம். ஸ்டேட் யூனிவர் பாரதி தமிழகம் 2.3.

நேரம் 10:12. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில தொடர்ந்து வரப்போற பாடல ஒரு சின்ன பாடல் தான். என்ன பாடல்னு கேக்குறீங்கன்னா, குணா திரைப்படத்திற்காக பார்த்த விழி பார்த்தவுடன் தான் கேட்க போறீங்க. இந்த பாடல் கே.ஜே. யேசுதாஸ் குரல்ல, அபிராமி பட்டர் வரிகள்ல, இளையராஜாவோட இசையில கேட்க போறோம். இந்த பாடல் விரும்பி கேட்டிருக்கவங்க திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்திலிருந்து ஐயனார்.

குணா திரைப்படத்திற்காக பார்த்த வழி பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க குடியாத்தம் வேலூர் மாவட்டத்திலிருந்து ஆனந்தி. உங்கள் கேட்டிருக்கிற பாடல் பூவை உனக்காக திரைப்படத்திற்காக ஆனந்தம் ஆனந்தம் பாடம் தான் அவங்க கேட்டிருக்கிற பாடல். இந்த பாடலை உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காரு. பழனி பாரதி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சி தொடர்ந்து வரப்போற பாடல் நியூ திரைப்படத்திற்காக தொட்டால் பூ மலரும்னு அந்த பாடல் தான் வரப்போகுது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க மந்தைவெளியிலிருந்து விநாயகம். இந்த பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி. வாலி வரிகளில் ஏ ரஹ்மானுடைய இசையில். எங்கள் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்கள் நீங்கள் கேட்குற பாடலும் வரணும் அப்படின்னா 9444000123 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் பெயர், எந்த இடத்துலேருந்து கூப்பிடுறீங்க, அதே போல் எந்த திரைப்படத்துலேருந்து எந்த பாடல் வேணும், இந்த நாலு டெய்லிஸும் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க பிரதீப் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவிலிருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் கண்ணை கலைமானே மூன்றாம் பிறை தரைப்படுத்திருக்காங்க. கேஜிஎஸ் தஸ் குரல்ல கண்ணதாசன் வரிகள் இளையராஜாவுடைய இசையில கேட்டு ரசிக்க போறோம் கண்ணே கலைமானே.

நேரம் 10:32. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடல் காற்றுநிலை பாட்டு வரும் அப்படின்ற அந்த பாடல் தான். புன்னகதேசம் திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்க உன்னிகிருஷ்ணன் குரலில் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறவங்க வேலூர்லேருந்து சமியுல்லா,

நிகழ்ச்சியில் அடுத்தது வரப்போற பாடல் கேப்டன் மகள் திரைப்படத்திற்காக வரபோது எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அந்த பாடல் தான். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க தனபால் திருநெல்வேலியிலிருந்து. இந்த பாடலை பாடினவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம். வைரமுத்து வரிகளில் ஹம்சலேகாவோட இசையில கேட்க போகிறோம் இந்த பாடலை. நேரம் 10:37, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் செந்தூரப்பூவை திரைப்படத்திற்காக செந்தூரப்பூவை பாடல் தான். இந்த பாடலை பாடியிருக்கவங்க எஸ் பாலசுப்ரமணியம் மற்றும் சசிரேகா முத்துலிங்கம் வரிகளில், மரோஜ் ஞான் இசையில் கேட்க போகிறோம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ஓட்டுநர் செல்வத்தமிழ், ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் முள்ளுமலரும் திரைப்படத்திற்காக செந்தாழம்பூவில். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க திவ்யா மணிவண்ணன் கிளாம்பாக்கத்துல இருந்து. இந்த பாடலை பாடினவங்க யாரு அப்படின்னா கே ஜே யேசுதாஸ். கண்ணதாசன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்டு ரசிக்க போகிறோம் முள்ளுமலரும் திரைப்படத்திற்காக செந்தாழம்பூவில்.

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
2: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
3: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
2: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.

நேரம் 10:54. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ப்ளே ஆன எல்லா பாடல்களும், அதாவது 5 மணிலிருந்து இப்போ 11 மணி வரைக்கும் எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளும் பிடித்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் டடா பாபா சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் அர்ஜய் குழலி. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வரப்போகிறது விடுதலை திரைப்படத்திற்காக வழிநெடுக காட்டுமல்லி. இளையராஜாவோட இசையில் இளையராஜா மற்றும் அனன்யா பட்டுடைய குரலில் கேட்க போகிறோம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க பொன்மாரிலிருந்து ரவிச்சந்திரன்.

கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேரம் 11:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி விவத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். என்ன நேயர்களே, இதோ உங்கள் செவியின் கதவுகள் திறக்கும் நேரம், நல்லிசை பிறக்கும் நேரம். ஆம், புது ராகம் படைப்பதாலே நானும் உங்களில் ஒருவன், அப்படித்தானே? எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினோடு பாடியுள்ள பாடல், பாடல் வாலி இசை இளையராஜா, இதோ இவ்நேரத்தில் உங்களுக்கான துள்ளலான பாடல்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பினேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பினேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசமித்து வாலி ஏற்றி எஸ்பி பாலசுனியும் எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல். இதோ இந்த இரவு வேளையில் இன்னும் ஒரு துள்ளலான பாடலை கேட்டுக்கொண்டே நாம் ஆடலாமா, மனதளவில் பாடலாமா?

என்ன நேயர்களே, பாடலை கேட்கும்போது மலரும் நினைவுகள் நிழலாடியதா? இந்த பாடலை கேட்கும்போது வார்த்தை இல்லை விவரிக்க மௌனத்தை எப்படி மொழியாக பெயர்ப்பது என்று சொல்லும்போது, இதோ அடுத்து வரும் பாடல் இந்த மேகம் நம் வீட்டு முற்றத்தில் பார்க்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவோடு பாடியுள்ள பாடல், பாடல் முத்துலிங்கம், இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் உதயகீதம்.

அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுமி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். நா காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் காக்கிச்சட்டை. இதோ அமாவாசையோ இப்போதான் போனது, இதோ இந்த வானிலே இந்த தேனிலா எப்படி ஆடுகிறது, கொஞ்சம் எட்டிதான் பாருங்களேன்.

இன்னிசையாய் மெல்லிசையாய் தேனிசையாய் இம்மூன்றும் கலந்து கொண்டு உங்கள் செவிகளில் வருகின்றது மனசு மயங்கும். இப்பொழுது நமது அன்பு நேயர்கள் இசையை ரசித்துக் கொண்டே தூக்கத்தையும் மறந்து விவித் பாரதி தமிழப்பன் 102.3 முகநூல் வழியாக தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லி வருகிறார்கள். பதிவு செய்கின்ற ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இனிய பாடல்களோடு இந்த இரவு நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றோம். அன்பினியர்களே, இனிய இசையில் இன்பம் தருகின்றது விவித் பாரதி தமிழப்பம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கண்ணதாசன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் சட்டம் என் கையில். ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர் இது. இசையோடு ரசிக்கலாமா?

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இது அடுத்து வரும் பாடல் கேஜி ஏசுதாஸ் குரலில் இளையராஜாவின் இசையமைப்பில் மூடுபனி படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக. நிலவை பொன்னாய் பார்க்கும்போது அது மிளிருமா அல்லது உங்களிடம் கை சேருமா?

அன்பு நேயர்களே, மனதில் உள்ள பாரங்கள் குறைய வேண்டுமா? இசையும் வார்த்தைகளும் பாடகர்களின் குரலும் கைப்பிடித்து அழைத்து செல்லும்போது நிச்சயம் மனதில் பாரம் குறையும் அல்லவா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

பகல் நிலவு படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானியுடன் இணைந்து பாடிய பாடல். கங்கையமரன் இயற்றியது இந்த பாடல். ஆம் நேயர்களே, இந்த இரவு வேளையில் பூமாலையை தோல் சீர்க்கலாமா?

பயணங்கள் முடிவதில்லை. இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜா இசையமைப்பில் இதோ இந்த இரவு வேளையில் இளைய நிலாவை ரசிப்போமா?

அன்பு நேயர்களே, இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல் பாடல் வாலி. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கீதாஞ்சலி. இதோ மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் மயங்கிக் கொண்டிருக்கும் போது யார் உங்களை அழைப்பது?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இசையை ரசித்துக் கொண்டு ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயர், அவரை தொடர்ந்து பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயர், ரங்கராஜன் என்ற அன்பு நேயர் தீனிலிருந்து தித்திக்கு மினியிரு வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் விவித் பாரதி தமிழகம்க்கு நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். விழுப்புரம் முரளிதரன் அவர்கள் பாடல்களை முதல் வரியை பதிவிட்டு அருமையான பாடல்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அடுத்து வழக்கம் போல தியாகராய நகர் ரமா ரவி அவர்களும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து நாமக்கல்லிருந்து செல்வராஜ் என்ற அன்பு நேயரும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயர்களும் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து ஏழுக்கிணர் அபுதாகியர் என்ற அன்பு நேயர், அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயர், அவர்களைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கம் அந்துன்ராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய பாடல்கள் தொகுப்புக்கு பாராட்டுக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜ் என்ற அன்பு நேயரும், சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் பாடல் வரிகள் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது மகிழ்ச்சி அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அல்லி நகர் மெஸ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். மாதவரம் வீரராகவன் அவர்கள், தேன் சிட்டு பாடல்கள் அனைத்தும் வானலை உலாவர ஆனந்தம், நீலாம்பரி ராகம் நித்திரை வரும் நிறைவுடன் கேட்டிட பண்பலை தரும் நீல நிற வானில் நிழா பொழிய மனசுமயம் நிகழ்ச்சி மனதில் வடிய வாழ்த்துகிறேன் கேட்டு மகிழ்கிறேன் நன்றி என தெரிவித்திருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து இன்பா இலக்கிய அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். புவனிலிருந்து சுமதி பாபு அவர்களும், மனசு மயங்கும் மௌன கீதம் என்று பாடல்தான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஆனால் மனசு மயங்கும் நிகழ்ச்சி எங்களையே மயக்கிவிடுகிறது என சொல்லியிருக்கின்றார். இதோ நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னவென்று கேட்கலாமா?

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை கேட்பலுமா? அன்பினேர்களே, விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் கங்கை அமரன் ஏற்றி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. ஆம்நேயர்களே, நேரம் 11:55, 20:00. நிறைவான பாடல் உங்களுக்காக.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: மனசு மயங்கும்
0: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேரம் 12:50. நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக நியூஸ் ஆன் ஏர் வழியாக. காற்றின் மொழியாகவும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும், 3 மணிக்கு இன்னிசை இரவாகவும் உங்களுக்காக இடைவிடாத பாடல்கள் அணிவகுத்து நிற்கின்றன.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

வேளம் கட்டி தேடி சொன்னாண்டி அரிசி போட வெளி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டி, இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுவத்தி, நீ பொண்ணு நான் பையன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். அரண்மனை கிளி படத்திலிருந்தும் குமஸ்தாவின் மகள் படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக.

நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மயிலை ஆர். மகேந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். செய்யார் ஏ. சங்கர் அவர்கள் தவில்.

நேயர்கள் இதுவரை அருள்மணி பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நாகஸ்வர இசை கேட்டோம். மயிலை ஆர். மகேந்திரன் அவர்கள் நாகஸ்வரம், செய்யார் ஏ. சங்கர் அவர்கள் தவில்.

0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் முதலாவதாக இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் முதலாவதாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியுள்ள ஸ்ரீ ஸ்கந்த கஷ்டி சவசம்.